0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான வானொலி சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இன்று மே மாதம் 25 திகதி திங்கட்கிழமை. இப்பொழுது முதல் சிஎம்ஆரின் இரவு ஒளிபரப்பில் உங்களோடு உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. கலக நேரம் 9:03. இன்றைய நிகழ்ச்சியில் இரவு 9:30 நேர்கள் இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 நேர்கள் செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியை கேட்கலாம். 11 என்ன பாடல் இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். 12 உங்கள் தெரிவில் உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். தொடர்ந்து காலை 9 வரை சிஎம்ஆர் தமிழ்மோடு இணைந்திருக்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்து விடலாம். 23°C இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று தெற்கு தென்மேற்காக மலைத்தளத்திற்கு 18 முதல் 33 km வகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்றவில் அது குறைந்த புள்ளியாக 14°C காணப்படும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் காற்று மேற்கு நோக்கி 20 முதல் 30 km வகத்தில் வீசும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெருமாகத்தில் எரிபொருளின் விலைகளிலே மாற்றங்கள் எதுவும் இல்லை. தொடர்ந்தும் 182.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. இன்று மே மாதம் 25 திகதி. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கலைஞர்கள், நிர்வாகம் மற்றும் நேயர்கள் சார்பில் அன்பான வாழ்த்துக்கள். கலக நேரம் 9:05. ஒலிக்கிறது பைக்கர் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடல் கணேசை ஜிப்ரன், பாடலை யாசின் நிசார் மற்றும் சுபாஸ்லி ஆகியோர் பாடியிருக்கிறார்கள்.

0: காலை நேரம் 9:09. இன்கம் டேக்ஸ் இ ஃபைலிங். உங்களின் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்து நிறைந்த நன்மைகளை பெற KM பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் 6475221775 6475221775 ஃபுட் ஹேண்ட்லர்ஸ் சர்டிஃபிகேட், ஸ்மார்ட் சர்வீஸ் லைசன்ஸ், PTC லைசன்ஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல் அண்ட் அக்கவுண்டிங் சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது மாத்திரமல்ல, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் மற்றும் PR சிட்டிசன்ஷிப் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் மிகவும் நம்பிக்கையான தெரிவாக விளங்குகிறது KM பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ். கெனடியன் ஷெப்பர்ட் சந்திப்பு கரையில் வாரத்தில் 7 நாட்களும் சேவையை வழங்குகிறது KM பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ். அழையுங்கள் 6475221775 6475221775 6475221775
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661.
6: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
8: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் மெகா சேல்.

0: காலை நேரம் 9:14. உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தாங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததோர் ஆயுட்காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்காக சரியான காப்புறுதியை தேர்வு செய்வது கவலைக்குரிய விடயமா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பு பெற்றுத்தருகிறார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல்ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். விவரங்களை பெற்றுக்கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-837-7995. 416-837-7795. 416-837-7795. 416-837-7795. கலக நேரம் 9:15. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவங்சா தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணிகளில் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். புங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியொருவர் சிறையில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பாவனையால் குற்றங்கள் அதிகரித்து வருவதால் அவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் கனடிய மத்திய அமைச்சரவை உறுப்பினரான நவதீப் பெயின்ஸ் ஒன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்காக போட்டியில் நுழைந்திருக்கிறார். இவர் ஜஸ்டின் ட்ரூடோ அரசில் விஞ்ஞான மற்றும் தொழில்துறை அமைச்சராக கடமையாற்றினார். ஈரானில் 87 நாட்கள் வரை தொடர்ந்த இணைய கட்டுப்பாடுகள் நீக்கப்படுகின்றன. இணைய வசதிகளை மீண்டும் சீரமைக்குமாறு ஈரானிய ஜனாதிபதி மசூத் பிசஸ்கியான் உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
1: உலகம் முழுவதும் 101.3
0: ஒழிக்கும் பாடல் அண்ணாநகர் முதல் திரு திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: Jeeva Jewelers.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
3: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர். சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் .கிளிக்கூட் .ca.
5: Everything okay? No problem and did you nam?
2: Bar kalam closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
3: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
2: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி,
7: பன்மொழி கலாச ஆரம்பிக்க கனடிய வண்டில் இருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
8: கலைஞர் நேரம் 9:24. தாமோர் நிறுவனம் இப்போது மார்க்கத்தில். மிசிசாகா பிராம்ப்டனில் பல வருடங்களாக வாடிக்கையாளர்களின் உடனடி பணத் தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தாமோர் நிறுவனம் இப்போது மார்க்கத்தில். இலக்கம் 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5. வாடிக்கையாளர்களின் உடனடி பணத் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக கோலாகலமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்த ஒரு மாதத்திற்கு 0% வட்டி வீதத்தில் நகைக்கு பணம் வழங்கப்படும். மேலதிகமாக பணமாற்று மற்றும் 120 நாடுகளுக்கு ரெமிட்பி ஊடாக கட்டணமில்லாமல் பணம் அனுப்ப முடியும் என்கின்ற மகிழ்ச்சியான செய்திகளோடு தாமோர் நிர்வாகம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இலக்கம் 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5. தாமோர் நிறுவனம். மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள 905-667-7200. தாமோர் நிறுவனம் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள்.
9: அன்று கேட்டவை
10: என்றும் இனியவை, அன்று கேட்டவை
9: என்றும் இனியவை.
10: Old is always gold.
8: ஒழிக்கும் இந்த பாடல் TM சவுந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர் இணைந்து பாடியது. புதுமைப்பெண், பழைய புதுமைப்பெண் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது பாடல்.

0: வணக்கம். நேரம் இரவு 9:30. சிஎம்ஆர் தமிழகம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய அரசாங்கம் இந்திய இலங்கை நட்பு திட்டத்தின் கீழ் இலங்கை காவல்துறையின் பயன்பாட்டிற்காக 134 ஒற்றை கேப் வாகனங்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் இன்று உத்தியோகபூர்வமாக கையளித்திருக்கிறது. அரசாங்க ஓய்வூதிய நன்மைகளை பெறுவதற்கு தகுதியற்ற முறைசாரா துறைகளில் உள்ளவர்களுக்கான சுரக்கும ஓய்வூதிய திட்டம் தொடர்ந்து திறந்திருக்கும் என இலங்கை சமூக பாதுகாப்பு சபை அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்க முதல்வர் விஜய் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியிருக்கிறார். சிறு குறு விவசாயிகள் பெற்ற 50,000 வரையிலான பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார்.
1: இலங்கை செய்திகள்.
0: முள்ளிக்குளத்தில் கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற 1,012 ஏக்கர் காணிகளில் 753 ஏக்கர் காணிகளை நிபந்தனைகளுடன் விடுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர குறிப்பிட்டிருக்கிறார். மன்னார் மாவட்டத்தில் படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். விடுவிக்கப்படும் காணி பகுதிகளில் காடழிப்புகள் உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகளை தடுப்பதற்காக வனவளத் திணைக்களத்திடமே அந்த காணிகள் விடுவிக்க திட்டமிட்டிருப்பதாகவும், ஏற்கனவே கடந்த 2016 விடுவிக்கப்பட்ட காணிகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியாத நிலை இருப்பின் அது தொடர்பில் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் கலந்துரையாடி அது தொடர்பான தீர்மானங்களை உரிய அமைச்சருக்கு அனுப்பி வைக்கின்ற போது அந்த காணிகளை மக்களுக்கு விடுவித்துக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய அரசாங்கம் இந்தியா இலங்கை நட்பு திட்டத்தின் கீழ் இலங்கை காவல்துறையின் பயன்பாட்டிற்காக 134 ஒற்றை கேப் வாகனங்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்திருக்கிறது. இந்த நிகழ்வு இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. சுமார் 300 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த வாகனங்கள் வடமாகாணத்தில் உள்ள காவல் நிலையங்களில் சேவைக்காக பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்வில் உரையாற்றிய இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா, எதிர்காலத்தில் இலங்கைக்கு இதுபோன்ற உதவிகளை வழங்க இந்தியா தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்படும் என தெரிவித்தார். அதேவேளை இந்த அன்பளிப்பை பாராட்டும் வகையில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூர்யா இந்திய உயர்ஸ்தானிகருக்கு நினைவு பரிசொன்றையும் வழங்கினார். இலங்கையில் போரின் இறுதிக்கட்டத்தில் இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கவில்லை என ஸ்ரீலங்கா கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையும் ஸ்ரீலங்கா கத்தோலிக்க திருச்சபையும் தெரிவித்திருக்கின்றன. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கவில்லை என ஸ்ரீலங்கா கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையும் ஸ்ரீலங்கா கத்தோலிக்க திருச்சபையும் தெரிவித்துள்ளன. முன்னதாக இனப்படுகொலையை நடைபெற்றதாக அருட்தந்த ஜீவத்தை பீரிஸ் கத்தோலிக்க திருச்சபையின் சித்தாந்தத்தை வெளிப்படுத்தவில்லை. அவர் தன் சொந்த கருத்தியை வெளிப்படுத்தியதாக அமர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் உள்ள கத்தோலிக்க திருச்சபை எப்போது நல்லிணக்கம், சமூக உரையாடல் மற்றும் இலங்கையின் அனைத்து சமூகங்களை மதித்தல் ஆகியவற்றுக்கு நின்று தொடர்ந்து நிற்கும், தொடர்ந்து விளக்கம் செயல்படுக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை இலங்கையில் நடந்த போர் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரே தவிர எந்த ஒரு இனக்குழுமத்திற்கு எதிரான போர் அல்ல என கத்தோலிக்க திருச்சபையின் தேசிய சமூக தொடர்பு பணிப்பாளர் அயுட்டந்த ஜூட் கிறிஸ்தாந்த பெனாண்டோ தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை அழிப்பதை நோக்கமாக கொண்டதாகவே 30 ஆண்டுகள போர் நடந்ததாக அவுட்டந்த ஜீவத்தை பிரிஸ் அண்மைய கருத்து வெளியிட்டிருந்தார். அது சமூக ஊடகங்கள் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் ஆயர்கள் பேரவை அதில் முற்றாக மறுதளித்து அறிக்கை விடுத்திருக்கின்றன.
0: அரசாங்க ஓய்வூதிய நன்மைகளை பெறுவதற்கு தகுதியற்ற முறைசாரா துறைகளில் உள்ளவர்களுக்கான சுரக்கும ஓய்வூதிய திட்டம் தொடர்ந்து திறந்திருக்கும் என இலங்கை சமூக பாதுகாப்பு சபை அறிவித்திருக்கிறது. அரசு ஓய்வூதியம் இல்லாத அனைத்து தரப்பினருக்கும் முதிர்ந்த வயதில் சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இலங்கையில் 18 வயது முதல் 59 வயதுக்கு இடைப்பட்ட அரசாங்க ஓய்வூதிய கொடுப்பனம் இல்லாத எந்த ஒரு நபரும் இந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்து கொள்ள முடியும். இந்த திட்டத்தின் கீழ் இணையும் உறுப்பினர்கள் தங்களின் நிதி பங்களிப்பு திறனுக்கேற்ப தமக்கான ஓய்வூதிய திட்டங்களை தெரிவித்துக் கொள்ளும் வசதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான தவணை கட்டணங்களை ஒரே தலைவையிலோ மாதாந்தம், காலாண்டு அல்லது வருடாந்த அடிப்படையிலோ செலுத்துவதற்கு நெகிழ்வுத்தன்மை வாய்ந்த கட்டண திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உறுப்பினர்கள் 60 வயதை பூர்த்தி செய்தவுடன் வாழ்நாள் முழுவதற்குமான மாதாந்த ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்படுவதுடன் மேலும் பல சமூக பாதுகாப்பு நன்மைகளும் இதன் கீழ் கிடைக்கவிருக்கின்றன. நிரந்தர அல்லது பகுதியளவு வலது குறைந்தோருக்கான காப்புறுதி உதவி, உறுப்பினர் மரணமடையும் பட்சத்தில் இறுதிச் சடங்குகளுக்கான நிதியுதவி மற்றும் மனைவிக்கான காப்புறுதி ஆகியவும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் வீழ்ச்சி மற்றும் அதிகரித்து வரும் இறக்குமதி செலவுகளால் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார பாதிப்புகளை தணிக்கும் நோக்கில் இலங்கையில் பொது மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு மீண்டும் வீட்டிலிருந்தே பணிபுரிய முறையை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் வீழ்ச்சி மற்றும் அதிகரித்து வரும் இறக்குமதி செலவுகளால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளை தணிக்கும் நோக்கில் இலங்கையில் பொது மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு மீண்டும் வீட்டிலிருந்தே பணிபுரியும் முறைமையை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் எரிபொருள் பயன்பாட்டை, குறிப்பாக டீசல் நுகர்வை குறைப்பது அரசாங்கத்திற்கு மிக அவசர தேவையாக உள்ளதாகவும் உத்தியோக அறிவிப்பு இன்று அல்லது நாளைய வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக ரூபாவின் மதிப்பு கடுமையான சரிவை சந்தித்து வருகிறது. நாணய மாற்று விகிதம் மேலும் வீழ்ச்சியடைந்தால் மத்திய வங்கி தேவையான தலையீடுகளை மேற்கொள்ளும் என மத்திய வங்கி நாள் நிறைவேற்றியிருந்தார். தற்போதைய நடுக்கலைக்கு மத்திய அளவில் நிலவும் யுத்த சூழலே காரணம் என அரசாங்கம் சுட்டிக்காட்டுகிறது. இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்தை விட இறக்குமதி செலவு பல மடங்காக அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் அரசாங்கம் தளர்த்தியதைத் தொடர்ந்து வாகன இறக்குமதிக்காக மாத்திரம் 2 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.
0: ஹஜ் பெருநாள் மற்றும் விசாக பௌர்ணமி தினம் ஆகியவற்றை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளை அவர்களது உறவினர்கள் நேரில் சந்திப்பதற்கான விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இதற்கமைய நாடு தழுவிய ரீதியிலுள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் கைதிகளை பார்வையிடுவதற்கு மே 28 மற்றும்

0: எனினும் அவ்வாறு கொண்டு வரப்படும் உணவுகள் ஒரு கைதிக்கு மாத்திரம் போதுமான அளவிலானதாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலேயே அனுமதிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இது குறித்து சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏசி கஜநாயக்க கருத்து தெரிவிக்கையில், கைதிகளின் மத ரீதியான விசேட தினங்களை குறிக்கும் வகையிலேயே இந்த மனிதாபிமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அதே நேரம் சிறைச்சாலைகளுக்குள் பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் தற்போதைய சுகாதார வழிகாட்டுதல்கள் முழுமையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்தே இந்த சந்திப்புகள் முன்னெடுக்கப்படும் என அவர் மேலும் விவரித்தார்.
1: இந்திய செய்திகள்.
0: விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே 11 வயது சிறுமி 62 வயதுடைய முதியோரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று தேசிய முற்போக்கு திராவிடக் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று அந்தோணிராஜ் என்கின்ற விவசாயி தற்கொலை செய்து கொண்ட சம்பவமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே குபேந்திரன் என்கின்ற 16 வயது சிறுவன் முன்விரோதம் காரணமாக நள்ளிரவில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவமும் மக்களிடையே அச்சத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் இன்று வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ராயபுரத்தில் உள்ள RSRM அரசு மருத்துவமனையில் பிறந்து 9 நாட்களேயான குழந்தை கடத்தப்பட்ட சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொலைக்காட்சிகளை பார்த்தாலே கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, குழந்தைகள் மீதான குற்றங்கள் போன்ற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருப்பது தமிழகத்தின் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலைமை குறித்து மக்கள் மத்தியில் கடும் கவலையை உருவாக்கியுள்ளதென அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிறு குழந்தைகளின் ஆதரவோடு ஆட்சிக்கு வந்துள்ளேன் என்று பெருமையோடு கூறும் முதல்வர் விஜய், பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல்துறை நிர்வாகத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை அடக்க வேண்டும் என தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பாக கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிற பிரேமலதா, கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்தால் பயனில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த அருண் IPS லஞ்ச ஒழிப்புத்துறை ADGP நியமிக்கப்பட்டிருக்கிறார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த ADGP அன்பு சட்டம் ஒழுங்கு ADGPயாகவும் சட்டம் ஒழுங்கு ADGPயாக இருந்த மகேஸ்வர் தயால் காவல்துறை நிர்வாக பிரிவு ADGPயாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிறு குறு விவசாயிகள் பெற்ற 50,000 வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். மேலும் திரைப்படம் வெளியான நாளிலிருந்து 7 நாட்களுக்குள் தினசரி 5 காட்சிகள் திரையிட அனுமதி வழங்கியும் உள்ளூர் விடுமுறை, அரசு விடுமுறை நாட்கள், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 5 காட்சிகள் வெளியிட அனுமதி வழங்கியும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

இந்திய அரசாங்கம் இந்திய இலங்கை நட்பு திட்டத்தின் கீழ் இலங்கை காவல்துறையின் பயன்பாட்டிற்காக 134 ஒற்றை கேப் வாகனங்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவிடம் இன்று உத்தியோகபூர்வமாக கையளித்திருக்கிறது. அரசாங்க ஓய்வூதிய நன்மைகளை பெறுவதற்கு தகுதியற்ற முறைசாரா துறைகளில் உள்ளவர்களுக்கான சுரக்கும ஓய்வூதிய திட்டம் தொடர்ந்து திறந்திருக்கும் என இலங்கை சமூக பாதுகாப்பு சபை அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்க முதல்வர் விஜய் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியிருக்கிறார். சிறு குறு விவசாயிகள் பெற்ற 50,000 வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமின் இரவு இலங்கை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. இரவு 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

கலைஞர் நேரம் 9:43. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. ஒலிக்கும் பாடல் டென்மார்க் ஷன் பாடியது.

கலைஞர் நேரம் இரவு 9:45. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்து விடலாம். 22°C இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று தென்மேற்காக மணித்தியாலத்திற்கு 15 km பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்றவில் அது குறைந்த புள்ளியாக 14°C இருக்கும். வானம் தொடர்ந்தும் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மே 26 பகல் பொழுதில் அது கூடிய புள்ளியாக 27°C காணப்படும். நாளை பகல் பொழுது சூரிய ஒளி நிரம்பியதாக இருக்கும். நாளைய பின்றவில் அதி குறைந்த புள்ளியாக 17°C இருக்கும். நாளைய பின்றவிலும் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே நள்ளிரவின் பின்னர் மாற்றங்கள் எதுவுமில்லை. தொடர்ந்தும் 182.9% நிர்ணயிக்கப்பட்ட எரிபொருளின் விற்பனை விலை இருக்கப் போகிறது. தமிழர்கள் வாழ்ந்து இருந்து போன தாயகத்தை காக்கவும் மீட்கவும் களமாடிய கதை. தமிழில மண்ணின் விடுதலைக்காக பிரிகேடியர் தீவன் அவர்களின் பாதம் பதித்த களம். இசையமைப்பாளர் இசைப்புரியனின் இசையில் தமிழ் கவிஞர்கள் எழுத்தில் வார்த்தெடுத்த வரிகளில் தமிழ் தேசிய கலைஞர்களின் உருவாக்கத்தில் கண்ணீருடன் நாயகன் பிரிகேடியர் தீவன் மற்றும் விடுதலை கேணல் கீவன் அதாவது நாதன் ஆகியோரின் உண்மை வரலாற்றுடன் உணர்வின் வழியாக திருமதி இலக்கியா தீவன் அவர்களின் எண்ணத்திற்கும் செயலாக்கத்திற்கும் அமைவாக தேசக்காற்று ஆவண காப்பகத்தின் உருவாக்கத்தில் வெளிவரும் காணொளியும் பிரிகேடியர் தீவன் கலமுனைகளின் சிறுக்கல நாயகன் புத்தகம் நிறைந்த மற்றும் ஒளிப்பிழை புத்தகமும் வெளியீட்டு விழா. மே 30 சனிக்கிழமை மாலை 4 PM. இலக்கம் 11:20 டாப்ஸ்கோட் ரோடு யூனிட் இலக்கம் 3 அமைந்திருக்கின்ற தமிழிசை கலாமன்றத்தில் நடைபெறும். தேசிய ஆளுமைகளின் நிர்வாகத்தில் மாணவர்கள் வழங்கும் இசை நிகழ்ச்சிகள் அனுமதி இலவசம். அனைவரையும் அன்போடு அழைக்கிறார்கள் பிரிகேடியன் தீபன் மலராக்க குழுமத்தினர். மேலும் விவரங்களை பெற்றுக் கொள்வதற்கு 416-450-6167 அல்லது 647-783-3466. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்கள் 416-450-6167 அல்லது 647-783-3466 அல்லது info@தேசக்காற்று.com என்ற மின்னஞ்சல் முகவரியினூடாக கூட நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். கலக நேரம் 9:49. நேரில் 10 PM கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள் பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன் எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ் உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
3: ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள் 1,000 மேற்பட்ட லெஹெங்காஸ் மென் ஷர்வானி குருத்தாஸ் ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள் ஃபேன்சி ஜுவல்லர்ஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில் 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க்
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா இதனை உடனே சரி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம் இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம் உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
6: இல்ல இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்
7: தங்க நகை அடகு சேவை மிக குறைந்த வட்டி வீதம் நம்பிக்கையான சேவை அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம் பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம் உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000
8: உலகம் முழுவதும் 101.3
9: ஒழுக்கம் பாடல் குளிரும் நிலவு இசைத்தட்டிலிருந்து எஸ் கே பராஜசிங்கம் பாடியது

நேரம் இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம், கெனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். டொரண்டோ நகரப்பிதாவின் தனது பதவியை நீடிக்க மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதாக ஒலிவியா சோ அறிவித்திருக்கிறார். கனடாவும் தென்கொரியாவும் வரலாற்று சிறப்புமிக்க கூட்டு கடற்பயிற்சியில் பங்கேற்கின்றன. ஓமானின் உயர்மட்ட ராஜதந்திரி பத்ர் பின் ஹமத் அல் புசைதி மற்றும் கத்தாரின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பிரதமருமான முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஆகியோர் தொலைபேசியில் உரையாடியதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஈரானுடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை இறுதி செய்யும் நோக்கில் மேலும் பல மத்திய கிழக்கு நாடுகள் ஆபிரகாம் உடன்படிக்கையில் இணைய வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியிருக்கிறார்.

0: Canelia Chedia.
1: டொரண்டோவின் மேயராக தனது பதவியை நீடிக்க மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதாக ஒலிவியா சோ தெரிவித்திருக்கிறார். இந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் தேர்தலில் போட்டியிடுவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒலிவியா சோ இன்று இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார். 2023 நடைபெற்ற சிறப்பு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதிலிருந்து ஒலிவியா சோ மேயராக பதவி வகித்து வருகிறார். இந்த ஆண்டிற்கான நகராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மே 1 ஆரம்பமாகியது. தற்போது மேயர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக பதிவு செய்துள்ள மேலும் 15 நபர்கள் களத்தில் இருக்கிறார்கள். மேயர் பதவிக்கு போட்டியிடும் தற்போதைய மன்ற உறுப்பினர்களின் பட்டியலில் பிராட்போர்டை தொடர்ந்து ஒலிவியா சோவும் இணைந்திருக்கிறார். இவர்கள் இருவருமே 2023 நடைபெற்ற சிறப்பு இடைத்தேர்தலிலும் போட்டியிட்டிருந்தனர். ஜான் டோரியும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பரிசீலித்து வருவதாக செய்திகள் பரவின. ஆனால் தான தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்பதை அவர் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே உறுதிப்படுத்தியிருந்தார். 2023 தேர்தலில் போட்டியிட்டிருந்த டொரண்டோ சன் இதழின் முன்னாள் பத்தியாளர் அந்தோனி ஃபியூரியும் தான் இந்த முறை மேயர் பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். கெனேடிய மற்றும் கொரிய கடற்படைகள் இந்த வாரம் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் விக்டோரியாவில் தங்கள் வரலாற்றை நினைவு கூறவும் இரும்பு போன்ற உறுதியான இராணுவ கூட்டாண்மையை உருவாக்கவும் ஒன்றிணைந்திருக்கின்றன. கொரிய குடியரசின் கடற்படை வார இறுதியில் தனது KSS-3 நீர்மூழ்கி கப்பலில் CFB எஸ்கிமாட்டிற்கு வந்தடைந்தது. சுமார் $25 பில்லியன் என நிர்ணயிக்கப்பட்ட விலையில் தென்கொரியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த அதிநவீன டீசல் மின்சார நீர்மூழ்கி கப்பல்களில் 12 கூட்டாட்சி அரசாங்கம் வாங்குவதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கனடாவின் அடுத்த தலைமுறை நீர்மூழ்கி கப்பலை வழங்குவதற்காக போட்டியிடும் மற்ற ஒரே இறுதிப் போட்டியாளர் கப்பல் கட்டும் வலிமைமிக்க நிறுவனமான TKMS வழங்கிய ஜெர்மனி மற்றும் நோர்வேயின் கூட்டு சமர்ப்பிப்பாகும். பிரிட்டிஷ் கொலம்பியா சட்டமன்ற நினைவு கல்லறையில் நடைபெற்ற மலர் வளையம் வைக்கும் விழாவில் கொரிய குடியரசின் கடற்படை உறுப்பினர்கள் கொரிய போரின் போது கொல்லப்பட்ட 516 கனடியர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு 76 முன்பு ஆரம்பித்த இந்த கொடிய மோதலில் உயிர் பிழைத்தவர்களுக்கும் மரியாதை செலுத்தினார்கள். இந்த மாத ஆரம்பத்தில் கொரிய குடியரசு கடற்படையானது தனது நீர்மூழ்கி கப்பல் அதன் உள்ளமைக்கப்பட்ட அமைப்பை பயன்படுத்தி ராயல் கனடியன் கடற்படையின் பசிபிக் கடற்படையுடன் வெற்றிகரமாக தொடர்பை ஏற்படுத்தியதை உறுதி செய்தது. இது ஒரு செயல்பாட்டுச் சூழலில் இரு கடற்படைகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைந்த செயல்பாட்டு திறனை சரிபார்த்தது. இந்த மாதம் கொரிய குடியரசுக்கும் கனடாவுக்கும் இடையே நடைபெற்ற கூட்டு கடற்படை பயிற்சியானது இந்தோ பசிபிக், ஆர்க்டிக் மற்றும் அட்லாண்டிக் பெருக்கடல்கள் முழுவதும் உள்ள நட்பு நாடுகளின் கடற்படைகளுடன் ஆழமான இணைப்பையும் ஒத்துழைப்பையும் கொண்டிருப்பதில் கனடிய அரசு கடற்படை பகிர்ந்து கொள்ளும் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. தீ மற்றும் தீக்காய அபாயம் காரணமாக திரும்ப பெறப்பட்ட ஏர்ஃப்ரையர் குறித்து கனடா சுகாதாரத்துறை கனடியர்களை எச்சரித்திருக்கிறது. இந்த ஏர்ஃப்ரையரில் உள்ள ஒரு வயர் இணைப்பு அதிக வெப்பமடைந்து தீ மற்றும் தீக்காய அபாயங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இது திரும்ப பெறப்படுகிறது. மே 2019 மற்றும் அக்டோபர் 2020 இடையில் கனடாவில் 680 ஏர்ஃப்ரையர்கள் விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப பெறப்பட்ட இந்த தயாரிப்பை நுகர்வோர் உடனடியாக பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு Amazon.ca பரிசு அட்டை குறியீட்டிற்காக செக்யூரா இங்க் நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பணம் அல்லது மாற்றுப்பொருளை கோரும் வாடிக்கையாளர்கள் தங்கள் தொடர்பு விவரங்களை பகிர்வதோடு திரும்ப பெறப்பட்ட சாதனத்தின் மின் கம்பி துண்டிக்கப்பட்ட புகைப்படங்களையும் பொருளின் திகதி குறியீட்டை வழங்க வேண்டும் என சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழகமின் கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: உலக செய்திகள்.
1: ஓமானின் உயர்மட்ட ராஜதந்திர பத்ர் பின் அமத் அல் புசைதி மற்றும் கத்தாரின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பிரதமருமான முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஆகியோர் பிராந்திய நிகழ்வுகள் மற்றும் நடைபெற்று வரும் ராஜதந்திர ஒருங்கிணைப்பு முயற்சிகள் குறித்து இன்று தொலைபேசியில் உரையாடியதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது. பிராந்தியத்தில் அதிகரித்துள்ள பதற்றங்களுக்கு மத்தியில் வளைகுடா நாடுகளுக்கு இடையேயான தொழில்நோக்கு பார்வைகளை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்ட தொடர்ச்சியான பிராந்திய ஆலோசனைகள் மற்றும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த கலந்துரையாடல்கள் அமைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பல முக்கிய பிரச்சனைகள் குறித்து விரும்பிய ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கு ஆதரவளிப்பதற்கான வழிகள் குறித்தும் இரு அதிகாரிகளும் விவாதித்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை இறுதி செய்யும் நோக்கில் மேலும் பல மத்திய கிழக்கு நாடுகள் ஆபிரகாம் உடன்படிக்கையில் இணைய வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியிருக்கிறார். அதன்படி சவுதி அரேபியா, கட்டார், பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் ஏற்கனவே ஒப்பந்தத்தில் இணைந்திருக்கின்ற ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளுடன் சேர்ந்து இந்த உடன்படிக்கையில் இணைய வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றங்களை குறைத்து பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. மேலும் ஈரானை மையமாக கொண்டு நடைபெற்று வரும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகள் காரணமாக மத்திய கிழக்கில் புதிய தூதரக நகர்கள் தீவிரமடைந்து வருவதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வளைகுடா கடல் பகுதியில் தனது RSE கமாங்கீர் இடைமறிப்பு ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி ஆளில்லா விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் கூறியிருக்கிறது. இந்த நடவடிக்கை நாட்டின் மேம்பட்ட மற்றும் பெரும்பாலும் வெளியிடப்படாத இராணுவ திறன்களை வெளிப்படுத்துகிறது என்று பெயர் குறிப்பிடப்படாத ஈரானிய அதிகாரிகள் கூறியதாக அல் ஜசீரா செய்தி தெரிவித்திருக்கிறது. மறைக்கப்பட்ட திறன்களை கொண்ட ஒரு அமைப்பை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை ஈரானிடமிருந்து வரும் ஒரு தெளிவான மற்றும் தீர்க்கமான செய்தியாகும் என்று அந்த அதிகாரிகள் கூறியதாக தெரிவித்திருக்கிறது.
0: விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ள இலங்கை கிரிக்கெட் அணியின் ஒரு நாள் மற்றும் 20-20 போட்டிகளுக்கான புதிய தலைவராக குசல் மெண்டிஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேவேளை டெஸ்ட் அணியின் தலைவராக தனஞ்சய் டி சில்வா தொடர்ந்து நீடிப்பார் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. 3 வடிவங்களிலுமான போட்டிகளுக்குமான இலங்கை குழாம் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதுடன் வெள்ளைப்பந்து போட்டிகளில் நீண்டகால ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் நோக்கில் இந்த தலைமைத்துவ மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். டொரண்டோவின் மேயராக தனது பதவியை நீடிக்க மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதாக ஒலிவியா சவ் அறிவித்திருக்கிறார். கனடாவும் தென்கொரியாவும் வரலாற்று சிறப்புமிக்க கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்கின்றன. ஒமானின் உயர்மட்ட ராஜதந்திரி பத்ர் பின் ஹமத் அல் புசைதி மற்றும் கத்தாரின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பிரதமருமான முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஆகியோர் தொலைபேசியில் உரையாடியதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஈரானுடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை இறுதி செய்யும் நோக்கில் மேலும் பல மத்திய கிழக்கு நாடுகள் ஆபிரகாம் உடன்படிக்கையில் இணைய வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியிருக்கிறார். இத்துடன் CMR தமிழகமின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்யும் தமிழ் எஃப்எம் 101.3 கலையக நேரம் 10:11. தொடர்வது
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்க கனடா கிளை நடாத்தும் பல்கலைச்சங்கமம் கலை நிகழ்ச்சி மே மாதம் 30 சனிக்கிழமை மாலை 4 மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில், இலக்கம் 550 மார்க்கம் ரோடில் அமைந்திருக்கின்ற சீதபரே கொலேஜியேட் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெறும். 6479919362 பிரிகேடியர் தீபன் மலராக்க குழுமம் நடாத்தும் பிரிகேடியர் தீபன் கலமுனைகளின் செருக்கலநாயகன் புத்தகம் மற்றும் ஒளிப்புகளை வெளியீட்டு விழா மே மாதம் 30 சனிக்கிழமை மாலை 4 இலக்கம் 1120 டாப்ஸ்கோட் ரோடு யூனிட் 3 அமைந்திருக்கின்ற தமிழிசை கலாமன்றத்தில் நடைபெறும். 4372251286 கனடா நெல்லியடி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் வருடாந்த ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை, இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் அமைந்திருக்கின்ற நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-844-7390
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: All right, this is Tamil FM 101.3.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. கலைய நேரம் இரவு 10:14. இன்கம் டேக்ஸ் இ ஃபைலிங். உங்களின் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்து நிறைந்த நன்மைகளை பெற கேஎம் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் 6475221775 6475221775. ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிஃபிகேட், ஸ்மார்ட் சர்வீஸ் லைசன்சஸ், PTC லைசன்சஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல் மற்றும் அக்கவுண்டிங் சேவைகளை இவற்றுடன் அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப், PR, சிட்டிசன்ஷிப் மற்றும் ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளையும் மிகவும் நம்பிக்கையான தெரிவாக விளங்குகிறது கேஎம் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ். கெனடி அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்புக்கு அருகில் வாரத்தில் 7 நாட்களும் உங்களுக்கான சேவையை வழங்குகிறது கேஎம் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ். விவரங்களை பெற்றுக்கொள்ள அலையுங்கள்
2: 6475221775.
1: பாடல் வி முத்தலகு, கலாவதி சின்னசாமி ஆகியோர் இணைந்து பாடியது கோமாளிகள் திரைப்படத்திற்காக கண்ணன், நேசம் இரட்டையரின் இசையாகும்.

0: ஒழித்த பாடல் கோமாளிகள் திரைப்படத்திற்காக வி முத்தழகு கலாபதி சின்னசாமி பாடியது. பாடல்கானிசை கண்ணன் நேசம் இரட்டையர்கள். உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்குள்ளாகாமல் இருக்க சிறந்ததோர் ஆயுட்காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்காக சரியான காப்புறுதியை தேர்வு செய்வது கவலைக்குரிய விடயமா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தருகிறார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். 416-837-7795 ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள்.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
6: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
5: சுகந்தன் 416-540-6269
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான.
9: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
0: கலை நேரம் 10:24. தாமோர் நிறுவனம் இப்போது மார்க்கத்தில். மிசிசாகா, பிராம்டனில் பல வருடங்களாக வாடிக்கையாளர்களின் உடனடி பணத்தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தாமோர் நிறுவனம் இப்பொழுது மார்க்கத்தில். இலக்கம் 7595 மார்க்கம் வீதி யூனிட் 5. வாடிக்கையாளர்களின் உடனடி பணத்தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக கோலாகலமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்த ஒரு மாதத்திற்கு 0% வட்டி வீதத்தில் நகைக்கு பணம் வழங்கப்படும். மேலதிகமாக பணமாற்று மற்றும் 120 நாடுகளுக்கு ரெமிட்பி ஊடாக கட்டணம் இல்லாமல் பணம் அனுப்ப முடியும் என்கின்ற மகிழ்ச்சியான செய்திகளோடு தாமோர் நிர்வாகம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இலக்கம் 7595 மார்க்கம் ரோட் யூனிட் இலக்கம் 5 அமைந்திருக்கிறது தாமோர் நிறுவனம். மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 905-667-7200. ஒழிக்கும் பாடல் என் கணவர் திரைப்படத்திற்காக மனோ சித்ரா பாடியது.

0: பண்பலியின் நவரச புயல் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. கலையக நேரம் 12:30. விளம்பரங்களை அடுத்து வாண்டைக்கு வருகிறது செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சி.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
3: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
8: உலகம் முழுவதும் 101.3
0: கலைக நேரம் 12:33. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் 101.3 நிகழ்ச்சியில் தொடர்வது செய்தியின் பின்னணியில். இன்றும் எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்து கொள்கிறார்.

0: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்றும் கூட எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அணிந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் தர்மா.
1: வணக்கம். வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேர்களே.
0: ஆமாம், இன்று கனடிய மாகாண அரசின் ஒன்டோரியோ மாகாண அரசின் ஒரு அமைச்சர் பதவி விலகியிருக்கிறார். கரோலின் மல்ரோனி பதவி விலகியிருக்கிறார். இது பற்றிய காரணங்கள், இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம், இதனுடைய தாக்கங்கள், இவருடைய பதவி விலகல் இந்த விதமான தாக்கங்களை மாகாண அரசியலிலே ஏற்படுத்தலாம்?
1: நிச்சயமாக, கடந்த 8 ஆண்டுகளாக பதவி வகித்து வந்த ஒரு அமைச்சர் அல்லது முக்கிய பிரதானி தனது பதவியில் இருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுவதாக கூறியிருக்கின்றார். தனது தந்தையின் இழப்பு, 2024 ஏற்பட்ட தந்தையின் இழப்பு மற்றும் குடும்ப விவகாரங்களில் தான் கவனம் செலுத்தப் போவதாக, இனிவரும் சில வருடங்களுக்குள் தான் பொது அரசியலுக்குள் ஈடுபட போவதில்லை என்றும், தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனம் செலுத்துவதற்காக இவ்வாறான முடிவை எடுப்பதாக அவர் அறிவித்திருந்தாலும், டக்ஃபோர்ட் அவர்களின் அரசில் ஒரு முக்கியமான பிரதானியாகவும் அல்லது எதிர்கால அரசியல் அரங்கில் பிரதானமாக பங்கு வகிக்கக்கூடியதாகவும் இவர் விளங்கியிருந்தார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதற்கான காரணம், இவரது தந்தையார் முன்னே நாள் பிரதமர் பிரைன் மல் அவர்கள் அரசியலில் தாக்கம் செலுத்தியவராகவும், அதே நேரம் டக்ஃபோர்ட் அவர்களின் அரசு வருவதற்கு உறுதுணையாக இருந்தவராகவும் இருந்திருக்கின்றார். பல பொறுப்பு வாய்ந்த பதவிகளை வகித்த, கடைசியாக திரைசேரிக்கு தலைமை தலைவராக இருந்த, ட்ரெஷரி போர்ட் எனப்படுகின்ற நிதி கையாள்கையை கையாண்டவராக இருந்தவராக இருந்தாலும், இவரது விலகல் குறித்த கேசியங்கள் பலவாறு எழுப்பப்படுகின்றன. நிச்சயமாக இவர் மத்திய அரசியல் அரங்கில், அதாவது வந்து அந்த மத்திய அரசு சார்ந்த விடயங்களில் பங்கு பெற்ற வேண்டும் அல்லது மத்திய அரசின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமைத்துவத்திற்கான ஒரு போட்டியாளராக வேண்டும் என்கின்ற விருப்பு பலரிடையே இருந்தாலும், அதற்கான சந்தர்ப்பம் உடனடியாக இல்லை என்பதைத்தான் அவரது உரை காட்டுகின்றது. கடந்த 3 தேர்தல்களிலும், அதாவது வந்து 2025 நடைபெறும் 2018 பிறகு அடுத்த தேர்தல் பிறகு 2025 இடம்பெற்ற தேர்தலில் கூட ஒரே அளவான வாக்குகளை பெற்றிருந்தவராகவும் பலமான வாக்குகளை பெற்றவராகவும் இருந்திருந்தார். அதைவிட அப்பகுதி மக்களின் பாராட்டுதலையும் அல்லது அபிமானத்தை பெற்றவராக இருந்திருந்தார் என்பது அவருடைய இந்த வாக்கு வங்கியின் வீதத்தில் நாங்கள் சாதாரணமாக அறியக்கூடியதாக இருந்தது. இருந்த பொழுதிலும் சில சந்தேகங்கள் என்பன அங்கே இருக்கின்றன. அதாவது வந்து குறிப்பாக இப்பொழுது இவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்த பொழுது இந்த கார் மற்றும் வாகனங்களுக்கான இலக்க தகடுகளில் மாறுதல்களை ஏற்படுத்துவது, இந்த நீல கலரிலான ஒரு மாறுதலை ஏற்படுத்துவது தொடர்பான ஒரு புதிய நடைமுறை ஒன்று வந்தது. அந்த இலக்க தகடுகள் காலம், அதாவது சில காலத்திலேயே பழுதடையக்கூடியவையாக கூட அறியப்பட்டிருந்தன. எனவே அது குறித்து ஒரு நீதி விசாரணை வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அரசு சார்ந்த நீதித்துறை எடுத்துள்ள நிலையில், குறிப்பாக அது குறித்து யார் உத்தரவிட்டார்கள், எவ்வாறு அது நடந்தது, அது குறித்து முதல்வரின் தொலைபேசி தொடர்பாடல்கள் கூட ஆராயப்பட வேண்டும் என்கின்ற அளவான

0: என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 79 வீதம் ஆசனங்களை வைத்திருக்கின்றார்கள். என்றாலும் இரண்டு ஆசனங்கள் தற்பொழுது போட்டிக்கு வந்துள்ளன. ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் என்கின்ற ஆசனம் அந்த இடத்திலும், மற்றது இப்பொழுது ஜோக் சிம்கோ என்கிற இடத்திலும் இடம்பெறுகின்றது. ஸ்காப்ரோ சவுத் வெஸ்டில் போட்டியிட்டவர் வென்றிருந்து பிறகு அவர் லிபரல் கட்சியின் சார்பில் மத்திய அரசிற்கு போட்டியிட்டு வென்றிருந்தார். எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையை தற்பொழுது இரண்டு தேர்தல் இடைக்கால தேர்தல்களுக்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும். அதன் பொழுது டக்ஃபோர்ட் அவர்களுக்கான ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை ஒரு நாடை பிடித்து அறியக்கூடியதாக இருக்கும். எனினும் பல உள்ளக விசாரணைகளுக்கு அல்லது பல காவல்துறை விசாரணைகளுக்கு டக்ஃபோர்ட் அவர்களின் அரசின் பல நடவடிக்கைகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன என்பது நிச்சயம் நிச்சயமாக ஒரு கேள்வி எழுப்புகின்ற விடயமாக, அதாவது வந்து நீதியான வழியில் தான் இந்த அரசு செல்கின்றதா என்கின்ற கேள்வியை எழுப்புவதாக அமைந்திருக்கின்றது என்பதில் எந்த வித ஐயமும் இல்லை. அது உண்மையான விடயமாகத்தான் தற்பொழுது இருக்கின்றது.
1: அண்மையில் ஒரு கருத்து கருத்து கொண்டு இருந்தது, இவ்வளவு காலத்தின் பின்னர் தற்பொழுது டக்கனுடைய அரசினுடைய அதாவது மக்களுடைய வீதம் வந்து, அதாவது இந்த அவர்களுடைய ஆர்வத்தினுடைய வீதம் குறைந்திருப்பதாக ஒரு காரணம் கூறப்பட்டது. அதாவது லிபரலுடைய ஓரளவு 2 வீதமாக அதிகரித்து இருப்பதாக கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது?
0: இல்லை, லிபரல் கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் எதிர்கட்சியாக வருவதற்கு, தற்பொழுது புதிய ஜனநாயக கட்சி எதிர்கட்சியாக இருக்கின்றது. அவர்களுக்கு 26 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். லிபரல் கட்சியை பொறுத்தவரையில் 14 உறுப்பினர்கள். எனவே அது அந்த பாராளுமன்ற அங்கத்துவத்தை பெறுவதற்கான அல்லது கட்சி என்கின்ற அங்கத்துவத்தை பெறுவதற்கான அந்த அண்மித்த பகுதியில் இருக்கின்றது. அதற்கான தலைவருக்கான போட்டி, தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரால் கடந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. எனவே தலைவருக்கான போட்டி என்பது அங்கே இடம்பெற போவது, அதற்கான போட்டி முனைப்புகளில் பலரும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த தேர்தலில் நிச்சயமாக லிபரல் கட்சியால் ஒரு தாக்கத்தை செலுத்த முடியும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. இருந்தும் நாங்கள் இது குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், லிபரல் கட்சியை பொறுத்தவரையில் அதனுடைய தலைவராக வரக்கூடியவரால் எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர, அது கூட ஒரு இந்தியர் தான் அவ்வாறான போட்டியில் முனைப்பு கொண்டு வெற்றி பெறலாம் என்கின்ற கேசியம் இருக்கின்ற பொழுதும் அது அவ்வாறு இல்லாமல் சில வேளைகளில் மாறுதலை அடையலாம். ஆனால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயமாக அது இருக்கின்றது என்று சொன்னால், நிச்சயமாக அவர்கள் ஒரு பொது தேர்தலின் பொழுது ஆசனங்களை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளுக்கு முனைப்பாக தங்களுடைய தலைமைத்துவத்தை ஸ்திரப்படுத்த வேண்டிய தேவைதான் அவர்கள் முன்னிலையில் தற்பொழுது உள்ளது. ஆனால் இந்த வாக்கு வீதம் என்பது கூடி செல்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாதபடி அவர்களுக்குரிய ஆதரவு அல்லது அந்த போட்டிகள், அதை எவ்வாறு கூறலாம் என்றால், அந்த போட்டி தலைமைத்துவத்திற்கான போட்டியில் முனைப்போடு ஈடுபடுவோர் மத்தியில் ஒரு ஆரோக்கியமான போட்டிக்கான கருதுகோள்
1: தாக்கம் குறைவடைவது அல்லது எழுச்சி பெறுவது என்பது இதிலே மத்திய அரசினுடைய ஏதாவது நடவடிக்கைகள் இருக்குமா? அதனுடைய நடவடிக்கை கூட இதில் பாதிப்பை ஏற்படுத்துமா?
0: இல்லை, நிச்சயமாக இப்பொழுது மத்திய அரசு கூட, குறிப்பாக மத்திய அரசின் லிபரல் கட்சி தனது இங்கே மாகாணத்தில் வருகின்ற கட்சி தொடர்பான தலைமையில் அக்கறை கொண்டிருக்கும் என்று சொன்னால், ஒன்டாரியோ மாகாணத்தில் ஆசனங்கள் அதிகமாக உள்ள இடம், பாராளுமன்ற ஆசனங்கள் கூட அதிகமாக உள்ள இடம். எனவே இவர்களுடைய வரவேற்பு என்பது, குறிப்பாக பார்த்தீர்களானால் இங்கே உள்ள களம் என்பது இப்பொழுது லிபரல் கட்சியை சார்ந்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக மத்திய ஆட்சியில் லிபரல் கட்சி பலத்த ஆதரவை பெற்றிருக்கின்றது. ஆனால் மாகாண ஆட்சியில் ஒரு விரைவான தேர்தல் நடைபெற்றது. தங்களுக்கான வாக்கு வங்கி விழா முன்பாக தாங்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக டக்ஃபோர்ட் அவர்கள் வைத்த தேர்தலில் 79 ஆசனங்களை கைப்பற்றக்கூடியதாக இருந்தது. 63 ஆசனங்கள் தான் பெரும்பான்மைக்காக தேவையாக இருந்த பட்சத்தில் அது நிச்சயமாக ஒரு பெரும்பான்மை ஆட்சியாக அமைந்திருந்தது. இருந்த பொழுதிலும் லிபரலை பொறுத்தவரையில் இந்த இங்கே உள்ள இந்த புதிய இந்த ப்ரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் வீழ்ச்சி என்பதும் அவர்களுக்கு முக்கியமானது. ஏனென்று சொன்னால் அந்த வாக்கு வங்கிகளை தக்க வைப்பதற்காக அவ்வாறான முயற்சியில் ஈடுபடலாம். அதே போன்றதொரு முயற்சியில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் ஈடுபட்டிருந்த பொழுதும் அவருக்கும் இந்த ஒன்டாரியோ மாகாண கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இடையேயான உறவாடல் என்பது ஒத்திசைவில்லாமல் சென்று விட்டது. குறிப்பாக

0: டக்ஃபூட் அவர்களின் ஆதரவை பெற முடியாதவராக பியப் ஒலிவியர் மாறிவிட்டார். பியப் ஒலிவியர் மகாநாடு கல்கரியில் வைத்திருந்த பொழுதே டக்ஃபூட் அவர்கள் தனது கட்சியின் மகாநாட்டை அதே தினங்களில் நடத்தியிருந்தது நிச்சயமாக இரண்டு தரப்புகளுக்கும் இடையே ஒற்றுமையின்மை இருக்கின்றது என்பதை காட்டி நின்றது. எனவே இந்த கட்சிகளின் பல பரீட்சைக்கு அவை மாகாண கட்சிகளையும் பல அந்த பரீட்சிக்கும் அல்லது அவர்களை ஊக்கப்படுத்தும் அவ்வாறான ஊக்கப்படுத்தல் லிபரல் தரப்பால் ஒன்றாரியோ மாகாண லிபரலுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதே போன்றது ஒரு நிலைமை நிச்சயமாக ஏனைய கட்சிகளாலும் கொடுக்கப்படும். அதுதான் உண்மை.
1: பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல்கள் வருகின்ற பொழுது நிலைமைகள் எப்படி இப்படி மாறப்போகின்றது என்பது உண்மையிலே ஊகிக்க முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கும். பார்க்கலாம் எதிர்காலத்தில் எப்படி வரப்போகிறது என்பதை பார்க்கலாம். நன்றி சுரேஷர்மா இணைந்து கொண்டு இவ்வளவு நேரமும் தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி கமல் பாரதி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.

கலக நேரம் 10:44 நிகழ்ச்சி வரை கடந்து செய்தியின் பின்னணியில் இன்றைய செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டவர் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா. 1. தமிழர்கள் வாழ்ந்து இருந்து போன தாயகத்தை காக்கவும் மீட்கவும் களமாடியவனின் கதை. தமிழில மண்ணின் விடுதலைக்காக பிரிகேடியர் தீபன் அவர்களின் பாதம் பதித்த களம். இசையமைப்பாளர் இசைப்பிரியனின் இசையில் தமிழ் கவிஞர்கள் எழுத்தில் வார்த்தெடுத்த வரிகளில் தமிழ் தேசிய கலைஞர்களின் உருவாக்கத்தில் கண்ணீருடன் நாயகன் பிரிகேடியர் தீபன் மற்றும் விடுதலை கேர்னல் கீவன், அதாவது நாதன் என்று அழைக்கப்படுகின்ற கீவன் ஆகியோரின் உண்மை வரலாற்றின் உணர்வின் வழியாக திருமதி இலக்கியா தீபன் அவர்களின் எண்ணத்திற்கும் செயலாக்கத்திற்கும் அமைவாக தேசக்காற்று ஆவண காப்பகத்தின் உருவாக்கத்தில் வெளிவரும் புத்தகமும் ஒளிப்பிழையும். பிரிகேடியர் தீபன் கலமுனைகளின் சிறுகலநாயகன் புத்தகம் மற்றும் ஒளிப்பிழை வெளியீட்டு விழா 30 சனிக்கிழமை மாலை 4 இலக்கம் 1120 டெப்ஸ்கோட் ரோடு யூனிட் இலக்கம் 3 அமைந்திருக்கின்ற தமிழிசை கலாமன்றத்தில் நடைபெறும். தேசிய ஆளுமைகளின் நிர்வாகத்தில் மாணவர்கள் வழங்கும் இசை நிகழ்ச்சி. அனுமதி முற்றிலும் இலவசம். அனைவரையும் அன்போடு அழைக்கிறார்கள் பிரிகேடியர் தீமன் மலராக்க குழுவினர். தொடர்புகளுக்கு 416-450-6167 அல்லது 647-383-3466. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்கள் 416-450-6167 அல்லது 647-783-3466 அல்லது info@thesakkattu.com என்ற மின்னஞ்சல் முகவரியினூடாக கூட நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். மறந்துவிடாதீர்கள், இதுவரும் சனிக்கிழமை மாலை 4 தமிழிசை கலாமன்றத்தில் வெளியிட்டு வைக்கப்படுகிறது பிரிகேடியர் தீபன் கலமுனைகளின் சிறுகலநாயகன் புத்தகமும் ஒளிப்பிழையும். கலக நேரம் 10:47 ஒலிக்கும் பாடல். ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது பாடல் மனோவின் குரலில்.

0: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
2: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலாம் பாக்குறேன். டீன் கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. Soul and Fire events.kilikoot.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
5: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
6: இந்த பாடல் இளையராஜாவின் இசையில் சூரசம்ஹாரம் திரைப்படத்திற்காக அருண்மொழி சித்ரா பாடியது. பாடலை தொடர்ந்து நேர்கள் செய்தி சுருக்கம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நேர்கள் என்ன பாடல் இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம்.

இப்பொழுது முதல் வானிலைக்கு வருகிறது என்ன பாடல். இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சி. பாடல் வரிகள் வழங்கப்படும். அந்த வரிகளை வைத்துக்கொண்டு என்ன பாடல் என்பதை கண்டுபிடிக்கின்ற வேடிக்கை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அனைக்குடைய தொலைபேசி இலக்கம் 416-593-0055 416-593-0055. இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற முதலாவது பாடலை பார்த்துவிடலாம். கவனமாக கேளுங்கள். நிழல் என தொடரும், தொடரும் எனது ஜீவனே, உறவுகள் வளரும், வளரும் எனது தேவனே, விழி சிந்தும் ராகம் ஒன்று உனை தேடுதே, எதிர்காலம் நீயே என்று தினம் கூடுதே. மீண்டும் அந்த பாடல்வர்களை வழங்குகிறேன், கவனமாக கேளுங்கள். நிழல் என தொடரும், தொடரும் எனது ஜீவனே, உறவுகள் வளரும், வளரும் எனது தேவனே, விழி சிந்தும் ராகம் ஒன்று உனை நாடுதே, எதிர்காலம் நீயே என்று தினம் கூடுதே. அலையுங்கள். 416-593-0055 416-593-0055 பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். ஒலிக்கும் பாடல். தீர்த்தக்கரை நிலை திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் மனோவின் குரலில் ஒலிக்கிறது.

0: ஒழித்த பாடலில் தீர்த்தக்கரை நிலைய திரைப்படத்திற்காக மெனோ பாடியது. சரி, பாடல் வரிகளை மீண்டும் வழங்கிவிடலாமா? நிழல் என தொடரும், தொடரும் எனது ஜீவனே, உறவுகள் வளரும் வளரும் எனது தேவனே, விழி சிந்தும் ராகம் ஒன்று உனை நாடுதே, எதிர்காலம் நீயே என்று தினம் கூடுதே. சரி, இதை வைத்துக்கொண்டு பாடலை கண்டுபிடிங்கள். அலையுங்கள் 4165930055. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் காசுநாதன் கேட்கலாம்.
0: காசுநாதன் பாடல்
1: கமல் கமல் வாழி இந்த குரல் கேட்க சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க ஐயா.
0: சரி, என்ன பாடல் கண்டுபிடிச்சிருக்கலாம்? அது
1: எனக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சா எனக்கு கடைசியில் தான்.
0: சரி, இணைந்து கொள்ளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி, அவரும் பேசுவதாக இல்லை. நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். யோகா.
0: யோகா, பாடலை கண்டுபிடித்தீர்களா?
2: ஆமாம். ஒரு பொண்ணு நினைச்சா அந்த பழத்திலிருந்து உதயமே உயிரே நிலைமை அழைத்து வாழாதேன் அந்த பழம்
0: என்று தெரிவித்திருக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம். நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்மார்.
0: கண்டுபிடித்திருக்கலா பாடலை?
3: ஆமாம், உதயமே உயிரே அழகு அந்த பாட்டு.
0: உதயமே உயிரே அழகு.
3: உதயமே உயிரே அழகு கவிதை நான் பாடுவேன் உனை இங்கு காணும் வர. நீங்கள் எடுத்து கொடுத்தா தான் மிச்ச பாட்டு வரும்.
0: மிச்ச பாட்டு வரும். நன்றி. நிகழ்ச்சி இருந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம். நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை, அவர்கள் கூறுகின்ற பதிலை நீங்கள்
4: ஒப்புவிக்கிறீர்கள்.
0: தெரிந்து கொள்கின்ற வணக்கம்.
5: வணக்கம்.
0: பாட்டில கண்டுபிடித்தீர்களா?
5: ஆனந்தம் ஆனந்தம் பாடும்.
0: என்ன திரைப்படத்திலே? ஓ, நீங்கள் அந்த பாடலை கூறியிருக்கீங்க. சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சி இருந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம். காந்தி பாடலை கண்டுபிடித்தீர்களா? சிரிப்போடைய வருகிறீர்கள். கண்டுபிடித்து விட்டீர்களோ?
6: மூச்சு வாங்க தம் கட்டிட்டு அதே பாடலா? உதயமே உதயமே.
0: சரி, ஆமாம். நிகழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேர்களுமே சரியான பதிலை தெரிவித்திருக்கிறார்கள். அது ஒரு பொண்ணு நினைச்சா திரைப்பட பாடல். சரி, விளம்பரங்களை அடுத்து அந்த பாடல் ஒலிக்கும்.
7: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
8: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
9: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
10: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
11: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 AM to 9:30 PM PM வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: Everything okay, no problem indigenam.
12: Bar kalamu closing da tadikira nadi.
13: The customer you're trying to reach is not available.
14: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day, the Pradesh Chellathuk, thanks.
12: Chellam illa da, Selvam.
4: Chari, chari.
14: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com
0: ஒரு பொண்ணு நினைச்சா திரைப்படத்திலிருந்து பாடலை ஒளிபரப்பதற்கு முன்னதாக அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகளை வழங்கிவிடலாம். வானம் என்னும் பாதை தன்னில் ஓடும் நிலவே, எந்த நெஞ்சில் என்றும் தோன்றும் உந்தன் முகமே தென்றல், வந்து தீண்டும் இன்பம் கோடி சுகமே. சொந்தமாக நான் பாடும் புதிய ராகமே. மீண்டும் வந்த பாடல் வரிகளை தந்துவிடுகின்றேன். வானம் என்னும் பாதை தன்னில் ஓடும் நிலவே, எந்தன் நெஞ்சில் என்றும் தோன்றும் உந்தன் முகமே. தென்றல் வந்து தீண்டும் இன்பம் கோடி சுகமே. சொந்தமாக நான் பாடும் புதிய ராகமே. பாடலை கண்டுபிடித்தால் அலையுங்கள். 416-593-0055 416-593-0055. ஒலிக்கிறது ஒரு பொண்ணு நினைச்சா திரைப்பட பாடல். பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், உமா ரமணன். பாடலுக்கான இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

0: கலைஞர் நேரம் இரவு 11:20. வானம் என்னும் பாதை தண்ணில் ஓடும் நிலவே, எந்தன் நெஞ்சில் என்றும் தோன்றும் உந்தன் முகமே, தென்றல் வந்து தீண்டு இன்பம் கோடி சுகமே, சொந்தமாக நான் பாடும் புதிய ராகமே. அலையுங்கள் 4169 3005. வணக்கம். நிலவேவா சொல்லாதே, பாடி காட்டுங்கள் பார்க்கலாம். ஒரு முயற்சி தானே, நானே பாடுகிறேனா நீங்கள் பாடினா என்ன?
1: நீங்கள் கலைஞர், நீங்கள் பிறவி கலைஞர், நாங்கள் இப்பதானே கலைக்கப்படுகிறோம்.
0: சரி சரி, மீண்டும் அந்த பாடல் வரிகளை கூறுங்கள், கேட்கலாம்.
1: நிலவே நிலவே நிலவேவா என்று வருகிறது. நிலவேவா சொல்லாத என்னால முன் பொன்பானம் நான் என்னடி தான் பிடிந்தாலும் அப்படி வருது.
0: ஓ, நீங்கள் கூறுவது மௌனராகம் திரைப்பட பாடல்.
1: ஆமாம்.
0: சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நிலையை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். யோகா.
0: யோகா கண்டுபிடித்தீர்களா பாடலை?
2: எனக்கு ஒரு டவுட் ஆயிருக்குது. வா வா இந்த நிலவே அந்த பாடலா இருக்கு?
0: வா என்ன பாடல்? வா வா என்ன திரைப்படம் தெரியுமா?
2: சேரன் பாண்டியன் நினைக்கிறேன்.
0: ஓ, அந்த பாடல். சரி, பார்க்கலாம். இன்னும் ஒரு நேர் இணைந்திருக்கிறார். நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: தேவகுமார், பாடலை கண்டுபிடித்தீர்களா?
3: வா வா இந்த நிலவே அந்த பாடல் நினைக்கிறேன்.
0: என்ன பாடல்?
3: வா வா நிலவே பெண் நிலவே அந்த அப்படி என்பது வருது நினைக்கிறேன்.
0: அப்படி என்று கூறியிருக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதற்கு. ஆமாம், பாடலி கூறலாமா? காத்திருக்கலாமா? சரி, அது மனதில் ஒரு பாட்டு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், ஒரு காதல் ராகம் நான் பாடுவேன் என்ற பாடல். சரி, நிகழ்ச்சியில் இணைந்து சிரிப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது விளம்பரங்களை அடுத்து அந்த பாடல் ஒலிக்கும்.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222-416-700-2222-J.CA. ஆயிஷா சில்க், 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சியறை, டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000-க்கும் மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குருத்தாஸ் ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில், 416-298-6116. பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
6: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
8: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
0: கடைக நேரம் 11:26 நேர்களுக்கு கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. சரி, அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகளை தந்துவிடலாம். சரி, இன்றைய பாடல் தெரிவுகள் சற்று சிரமமாக இருக்கிறதோ, அனைத்து பாடல்களும் பிரபலமான பாடல்கள், அனைவரும் கேட்ட பாடல்கள் தான். சரி, இந்த பாடலை ஓரளவுக்கு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். பார்க்கலாம். பூங்கொடி, தள்ளாட பூவிழி, வண்டாட காதலை, கொண்டாட ஆசையில் வந்தேனே. சிறுவடிகளில் நான் வாசிக்கின்ற விதம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, நான் அப்படித்தான் வாசிக்கிறேன். சரி, பார்க்கலாம். பூங்கொடி, தள்ளாட பூவிழி, வண்டாட காதலை, கொண்டாட ஆசையில் வந்தேனே. நீ தந்த சொந்தம் மாறாதே, நான் கண்ட இன்பம் தீராதே. சரி, மீண்டும் அந்த பாடல்வர்களை தருகிறேன். பூங்கொடி, தள்ளாட பூவிழி, வண்டாட காதலை, கொண்டாட ஆசையில் வந்தேனே. நீ தந்த சொந்தம் மாறாதே, நான் கண்ட இன்பம் தீராதே. பாடல் தெரிந்தால் அலையுங்கள். மிக பிரபலமான பாடல். அலையுங்கள் 416-593-0055 416-593-0055. இப்பொழுது ஒலிக்கிறது மனதில் ஒரு பாட்டு திரைப்படத்திற்காக இளையகங்கையின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: சரி, அடுத்த பாடலை கண்டுபிடித்திருப்பார்களா பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: குயின்சன், கண்டுபிடித்தீர்களா பாடலை?
1: ஆமாம், பிரியா திரைப்படத்தில் என்று
0: கூறியிருக்கிறீர்கள். பார்க்கலாம் குயின்சன். நிகழ்ச்சி இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா பாடலை? அதே பாடல். சரி, நிகழ்ச்சி இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம் யோகா.
0: யோகா, கண்டுபிடித்தீர்களா பாடலை?
3: அதே பாடல்
0: தான். சரி, நன்றி. நிகழ்ச்சி இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
4: வணக்கம், பிரசாத் வெங்காயகிரன். பிரியா திரைப்படத்தை வந்து என்ன நீதானே அந்த பாடல், நீங்கள் அந்த கவிதை வரி வார்த்த வாசிக்கிற இடம் மயங்குறபடியா தான் நாங்கள் முதல் பாடலை கண்டுபிடிக்கிறா போனதை, நீங்கள் அந்த வரிவை வாசிக்கிறீங்களோ அதில் மயங்கி போனோம்.
0: சரி,
4: அதுதான் நாங்கள் இதை மறந்து போனோம் கண்டுபிடிக்க.
0: ஆமாம், நான் நீங்கள் கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக தான் வார்த்தைகளை வேறு வேறு இடங்களிலே முறித்து வாசிக்கிறேன். பார்க்கலாம். சரி,
4: நன்றி நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சி அணிந்து வருகின்ற அடுத்த நேர், வணக்கம்.
5: வணக்கம், நான் லலித் கேட்கிறேன்.
0: லலித், கண்டுபிடித்தீர்களா பாடலை?
5: ஆமாம், பிரியா திரைப்படத்திலிருந்து என்னுயர் நீதானே.
0: சரி, நன்றி லலித் அணிந்து கொண்டதற்கு. நிகழ்ச்சி அணிந்து வருகின்ற அடுத்த நேர், வணக்கம்.
6: வணக்கம்,
0: மாதவகுமார், கண்டுபிடித்தீர்களா பாடலை?
6: அடுத்த
0: முறை கிளாஸுக்கு வரைக்கும் எல்லாரும் கொப்பி பேனியோட வரணும். சரியான பாடலை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். அந்த பாடல் நான் வாசித்த விதம் இப்படித்தான். பூங்கொடி, தள்ளாட பூவிழி, வண்டாட காதலை, கொண்டாட ஆசையில் வந்தேனே என்று வாசி. உண்மையில் அந்த பாடல் பூங்கொடி தள்ளாட, பூவிழி வண்டாட, காதலை கொண்டாட, ஆசையில் வந்தேனே என்று வர வேண்டும். அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு முறையை கையாண்டு கொண்டிருக்கின்றேன். பூங்கொடி, தள்ளாட பூவிழி, வண்டாட காதலை, கொண்டாட ஆசையில் வந்தேன் என்று வாசித்தேன். உண்மையில் இது வந்து பூங்கொடி தள்ளாட, பூவிழி வண்டாட, காதலை கொண்டாட, ஆசையில் வந்தேனே என்று வர வேண்டும். சரி, அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகளை ஓ ரகசியத்தை கூறிவிட்டேனா? சரி, அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகளை வழங்கலாம். இது சில வழிகளிலே இலகுவாக இருக்கலாம், பார்க்கலாம். சரி, கனவிலும் நினைக்கலை வாழ்க்கை தான் மாறுது, கைப்பிடி இடுக்கலை காதலும் ஏறுது. மீண்டும் அந்த பாடல் வரிகள். கனவிலும் நினைக்கலை வாழ்க்கை தான் மாறுது, கைப்பிடி இடுக்கலை காதலும் ஏறுது. சரி, இங்கே பாடலை கண்டுபிடித்த அலையங்கள் 4165930055 4165930055. விளம்பரங்களை அடுத்து என்னுயர் நீதானே பாடல் ஒழிக்கும்.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
9: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
10: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
10: இன்னும் வரல காசு.
11: உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
12: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமாம்.
13: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
12: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
13: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
12: 416-271-5992.
13: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
0: கலைக நேரம் 11:38. ஒழிக்கிறது பிரியா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பள்ளிச்சூழல் தொழிலாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3.
1: சரி, நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
1: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா பாடலை? சரி, குட் நைட், மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: நான் காலி.
1: நீங்கள் காலி, சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சி இணைந்து கொள்கிற அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம். யோகா.
1: யோகா, கண்டுபிடித்தீர்களா பாடலை?
3: ஆமாம், அந்த பாடலை படித்தா நாங்கள் ஒரேடியாக காலியே தான் போவோம்.
1: நாங்காளி.
3: எல்லாரும் காலி.

0: என்ன பாடல் எழுதுகிறாங்களே.
1: அதையும் ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது.
0: அது சரி, நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சி தெரிந்து கொள்கிறார் தண்ணீர். வணக்கம்.
2: வணக்கம், நான் லலித் கேட்கிறேன்.
1: நான் காளியா, நான் லலிதா. பாடல் கண்டுபிடித்தீர்களா?
3: கண்டுபிடித்தீர்களா
1: பாடலை? எனக்கு குட் நைட், அடுத்தது நான் காலி. சரி, நீங்கள் சிலர் கொள்கின்ற அர்த்தநேர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: தேவகுமார் கண்டுபிடித்திருக்கலா பாடலை?
4: ஆமாம், நான் காலி.
1: நீங்கள் காலி. சரி, நீங்கள் சிலர் கொள்கின்ற அர்த்தநேர் வணக்கம்.
5: வணக்கம் காந்தி.
1: காந்தி கண்டுபிடித்திருக்கலா பாடலை?
5: நான் காலி. அதுக்கு முதல் வந்து பிரியாவை கொண்டு வந்துட்டு குறை குண்டாயிட்டு சொன்னா இந்த மாதிரி
1: கேட்கவில்லை. என்ன கூறுகிறீர்கள்? பிரியாவை நினைத்து கொண்டு குட் நைட்டுக்கு போக வேண்டியதுதான். வேறு
5: என்னது?
1: நன்றி. ஆமாம், அனைத்தினர்களுமே சரியான பாடலை கண்டுபிடித்து தெரிவித்திருக்கிறார்கள். அது குட் நைட் திரைப்படத்திலே இடம்பெற்ற பாடல். இப்பொழுது பாடல் ஒலிக்கிறது குட் நைட் திரைப்படத்திலிருந்து.

சரி, குரட்டையோடு பாடல் நிறைவு பெறுகிறது, அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய என்ன பாடல் இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.

0: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.

0: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: கலைக நேரம் 12 மணி. மற்றொரு புதிய நாடுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். இன்றைய நாளும் உங்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பான நாளாகாமே இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 19°C இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று மேற்கு நோக்கி மணித்தாளத்திற்கு 15 km வகுப்பில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 27°C காணப்படும். இன்றைய பகல் பொழுதும் சூரிய ஒளியுடன் கூடிய பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. இன்றைய பின்னிரவில் அது குறைந்த வெப்பநிலையாக 17°C காணப்படும். இன்றைய பின்னிரவில் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. தொடர்ந்து 182.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. இன்று May 26 இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களை கொண்டாடுகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கலைஞர்கள், நேயர்கள், நிர்வாகம் சார்பிலே வாழ்த்துக்கள்.

0: இப்பொழுது முதல் உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055 416-593-0055. இந்த நிகழ்ச்சியை முதலில் நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு உள்ளத்து பாடல் வந்து அனுராகம் படத்துல இருந்து இன்னை வரைந்தேனே உள்ள மதிலே.
0: சரி, இதோ உங்களுடைய தொழில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடல் அனுராகம் திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது. பாடலுக்கான இசை சரத் தாசநாயக்கா.

0: கலைக நேரம் 12:07. நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செவந்தி அழைக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி செவந்தி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: சரி, என்ன பாடல் திருவிட வந்திருக்கிறீர்கள் இன்று?
1: இதோ என்ற தெய்வம் திரைப்படத்தில் இருந்து தானே முளைத்த மரம்.
0: ஒரு பழைய பாடல் கேட்டிருக்கிறீர்கள், இதோ உங்கள் துறையில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு டி எம் சவுந்தரராஜன்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அன்னநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: உலகம் முழுவதும் 101.3 www.cmr.fm.
3: கலை நேரம் 12:14. நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரத்தில் நிகழலாம். வணக்கம்.
4: நன்றி.
3: வணக்கம். ஒலிக்கும் பாடலோட சுரேந்தர், சித்ரா.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
2: கலைக நேரம் 12:21 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் யோகா.
2: யோகா, எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமா, மகிழ்ச்சியா இருக்கிறேன் நன்றி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறோம் நன்றி. என்ன பாடல் திருவிட வந்திருக்கிறீர்கள்?
3: எனக்கு இன்னைக்கு கவிஞர் முத்துலிங்கத்திட வரிகள்ல இசைஞானியிட இசையில கூலி நம்பர் ஒன் பழத்தில இருந்து சோலை பூக்களே பூத்தது அந்த பாட்டுக்கு.
2: சரி, இது உங்கள் திருவில் பாடல் ஒழிக்கிறது. கேட்டு மகளங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
3: மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.

0: ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000 மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ், ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2140 மோனின் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
2: நேர்கள் கேட்கின்றபோது சிஎம்ஆர் தமிழ் மேல் உங்களுக்காக நிகழ்ச்சியில் நீங்கள் அணிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4165930055. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா. அதோ நலமாக இருக்கிறீங்களோ?
2: நலமாக இருக்கிறோம் தேவகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமாக இருக்கின்றோம்.
2: என்ன பாடல் திருவிட வந்து இருக்கிறீர்கள் தேவகுமார்?
3: மாஸ் படத்தில் இருந்து கண்ணு மொழி அந்த பாடல்.
2: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒழிக்கிறது. கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
3: நன்றி.
2: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஆந்தனி தாசன், சுப்லாஷினி. பாடல் கணிசை ஜி வி பிரகாஷ். பாடல் வரிகள் குமரத்தூர் மணிமாறன்.

0: கலை நேரம் 12:33 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் உங்களுக்காக நிகழ்ச்சியிலே நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அடைக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கு? என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள் கேள்விவரதன்?
1: படம் குடியிருந்த கோயில், பாட்டு துள்ளுவதோ இளமை.
0: இளமை துள்ளுகிறது. சரி, இதோ உங்களுடைய திரையில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி குழுவினர்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர்

0: 99,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மென்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மென்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில், சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு குட்டி
0: ஆண்ட்ரியா,
1: ஜூலை 4
0: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoot.ca. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் mega sale.
2: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில், மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில், மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: கலைக நேரம் 12:41. மேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம். நன்றி காந்தி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
7: நானும் நலமாக இருக்கிறேன்.
6: என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
7: சென்றல் வந்து என்ன போடும் படத்தில் இருந்து சென்றல் வந்து அப்படியே முத்தமிடு கொண்டு வருமா?
6: சரி, அது மாத்திரம் ஞாபகம் இருக்கிறது. சரி, ஏதோ உங்கள் துறையில் பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
7: நன்றி,
6: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

0: கரெக்ட் நேரம் 12:47 நிமிடம் நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம். நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: என்ன பாடல் தெரியுது?
1: கல்யாண தேநிலா. அந்த பாடல் நேற்றைய தினம் எனது மகளின் திருமண நாள். அதுதான் இந்த பாடல்.
0: சரி, அவருக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இதோ திருவிருந்து ஒழிக்கிறது பாடல், கேட்டு மங்களங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்,
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு KJ ஜேசுதாஸ், சித்ரா.

0: ಕಾಯ್ಚಾದ ಪಾನಿನ
1: கலைகணேரம் 12:52 நிமிடம் இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வாழ்நிலைக்கு வருகின்ற நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் கமல் சார், நான் கண்ணன் பேசுகிறேன்.
1: எப்படி இருக்கிறீர்கள் கண்ணன்?
2: ஓ, நல்ல சுகமாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம் கண்ணன். என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
2: சேது படத்திலிருந்து காணாக்கரம் கோயிலே இந்த பாடல்.
1: சரி, உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகளங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். ஆமாம், வலிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த பாடலோடு நானும் இன்றைய ஒளிபரப்பிலிருந்து விடைபெறுகின்ற நேரம் தொடரும் பொழுது சிறந்த பொழுதாக எல்லாம் வல்ல அமைவதற்காக எல்லாம் வல்ல எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுவது உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. தொடர்ந்து கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி. வணக்கம்.

0: CanSmile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆஃபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்டீஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar Klamu closing that. Adikiran
3: adik. The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadai vangikki maachavum. Call Pradhi Selvam. 416-268-0155
1: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்
2: செல்லம் இல்லடா செல்வம்
1: சரி சரி
4: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல
5: ஆண்டி ஓட்டுக்கு போனான் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான் வேலையும் கிடைச்சிட்டு
6: GTA-வில் 25 வருட சேவை ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300
7: நேரம் 1 மணி
8: CMR
7: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். தேர்தல் சட்டங்களை மீளாய்வு செய்யும் நாடாளுமன்ற குழு நேற்று முதல் தடவையாக கூடியது. தேர்தல் முறைமை, வாக்காளர் பதிவு, ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் போன்ற அனைத்து தேர்தல் தொடர்பாகவும் மீளாய்வு செய்யப்பட உள்ளன. பெங்களூரு மாணவி வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி இருவர் சிறைச்சாலையில் தற்கொலை செய்து கொண்டார். கர்நாடக முதல்வர் சித்தாராமையா மற்றும் துணை முதல்வர் சுகுமார் ஆகியோருக்கிடையே முதல்வர் பதவிக்கு போட்டி நிலவும் நிலையில் காங்கிரஸ் கட்சி உயர் மட்டத்திலிருந்து டெல்லிக்கு வரும்படி சித்தாராமையாவுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. காசா நோக்கி மனிதாபிமான உதவிகளோடு சென்ற குழுவிலிருந்த கென்னடிகள் மீதான ஸ்ரீலின் தவறான நடவடிக்கை ஐக்கிய நாடுகள் விதிமுறைகளை மீறிய செயல் என கென்னடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். உலகக்கிண்ட காற்பந்தாட்ட போட்டியில் கலந்து கொள்ளும் ஈரானிய விளையாட்டு வீரர்கள் மெக்சிகோவில் தங்குவதற்கு தமது அரசு சம்மதம் தெரிவித்துள்ளதாக மெக்சிகோ ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அவர்கள் அமெரிக்காவில் தங்குவதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்ததை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
9: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க
10: மகிழ்ச்சி.
11: நீங்கள்
12: CMR

நன்றி. உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். இன்று மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று மே 26, 8வது இலக்கம். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் டேர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரண்ட பெரும்பாக்கத்தில் 19 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தென்மேற்கு திசை நோக்கி மடிக்கி 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 14 பாக செல்சியஸாக குறைவடையும், வானம் தெளிவாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 27 பாக செல்சியஸாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சூரியோலி நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. இரவு பொழுது 17 பாக செல்சியஸாக குறைவடைந்து நாளை புதன்கிழமை 27 பாக செல்சியஸாக இருந்தாலும் சூரியோலியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியோலி நிறைந்த நாட்களாக இருக்கும். வியாழக்கிழமை 23, வெள்ளிக்கிழமை 24, சனிக்கிழமை 21, ஞாயிற்றுக்கிழமை 22 பாக செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் பாடலை தொடர்ந்து உலகம் சுற்றும் பாலிவன் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 3 மணிக்கு இன்றைய நட்சத்திரம் கேட்கலாம். 3:30க்கு ராகம் தாளம் பல்லவி தப்பு தாளங்கள் கேட்கலாம். 4 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5 மணிக்கு அதிகால செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து ரியோசை நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 மணி வரை வைகரை வசந்த ஒளிபரப்பால், 6 மணியிலிருந்து 9 மணி வரை புத்தம்புது காலை ஒலிக்கும் இந்த பாடலோடு ஹரிச்சரன் சாதனா சர்க்கம், நினைத்து நினைத்து பார்த்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
2: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
3: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா, hindumission.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: இப்பொழுது முதல் நீங்கள் கேட்க இருப்பது உலகம் சுற்றும் வாலிபன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி. உங்களுக்காக தரவுகள் தரப்படும். அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு அந்த ஊரை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள். அந்த ஊரை கண்டுபிடித்த பிறகு அந்த ஊரின் சிறப்பு பற்றி பேசிக்கொள்ள போகிறோம். அந்த ஊரிலே வாழ்ந்தவர்கள், பிறந்தவர்கள், அந்த ஊரில் இருக்கின்ற ஆலயங்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள் இவற்றை பற்றி உங்களுக்கு தெரிந்து பற்றி மற்ற நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சி. இதை விட சிறப்பாக அந்த ஊரிலே வேறு ஏதாவது சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றனவா, அல்லது ஏதாவது விழாக்கள் இருக்கின்றனவா, அல்லது ஏதாவது ஒன்று அனுஷ்டிக்க படுகிறதா, இப்படி உங்களுக்கு தெரிந்த தகவல்களை மற்ற இணையர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் உலகம் சுற்றும் வாலிபம். உங்களுக்கான முதலாவது தரவு இலங்கையின் வடமாகாணத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் தெல்லிப்பளை பிரதேசத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய ஊராகும். இலங்கையின் வடமாகாணத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கின்ற ஒரு ஊராகும். இது கிழக்கே பலாலி இருக்கிறது, வடக்கே இந்திய பெருங்கடல் இருக்கிறது, மேற்கே தையிட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது யாழ்ப்பாணத்திலிருந்து எத்தனை கிலோமீட்டர் என்பது குறிக்கப்படவில்லை. இலங்கையின் வடமாகாணத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவிலே அமைந்திருக்கிறது. ஒரு சிறிய ஊராகும். இது கிழக்கே பலாலி, வடக்கே இந்திய பெருங்கடல், மேற்கே தையிட்டி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதை வைத்துக்கொண்டு உங்களால் அந்த ஊரை கண்டுபிடிக்க முடிகிறதா பார்ப்போம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 416-593-0055. மீண்டும் இந்த தரவுகளை தருகிறோம். இது இலங்கையின் வடமாகாணத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கிறது. கிழக்கே பலாலி, மேற்கே மணிக்கொண்டு கிழக்கே பலாலி, வடக்கே இந்திய பெருங்கடல், மேற்கே தையிட்டி. இதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறது அவர்போல் 416-593-0055. ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து பாடல். முகமது சல்மான் மற்றும் சாதனா சர்க்கம் பாடுகின்ற பாடல்.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3 CMR தமிழ் FM 101.3.
1: நேரம் 1:21 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம், அடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், ஜோகா.
1: ஜோகா சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
2: இது மயிலட்டி.
1: மயிலட்டியா?
2: ஆமாம்,
1: மயிலட்டி. ஏன் மயிலட்டி என்று சொல்லுகிறீர்கள்?
2: நீங்க சொன்ன தர கிழக்குல பலாலி என்ன ரைட், மற்றது வடக்குல இந்திய பெருங்கடல், மேற்குல கையிட்டி, இருக்கிறது வந்து மயிலட்டி.
1: மயிலட்டி என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம் அது சரியாக இருக்குமா என்று. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக்க
2: நன்றி.
1: நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், பென்பா.
1: பென்பா சொல்லுங்கள்.
3: இது புக்குள் சொன்னா சரிதான், மயிலட்டி தான்.
1: சரி, பார்ப்போம். நன்றி நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
4: தரவுகளில் இன்னும் ஒன்று தெற்கே கட்டுவன் இருக்கிறது.
1: தெற்கே கட்டுவன் இருக்கிறது. ஆஹா, அப்ப நீங்கள் கட்டுவனை கண்டுபிடிச்சிருக்கிறீர்கள்.
4: ஆமாம், ஏற்கனவே நேர் வன்பா சொன்னது போல பிரபலமான மீன்பிடி, வடமாநிலத்திலேயே பிரபலமான ஒரு மீன்பிடி தொழில்
1: கிராமங்கள்,
4: பிரபலமான கிராமம். அத்துடன் கூட 2000 கடற்படையின் உகன கப்பல் மீது கரும்புலி தாக்குதல் மேற்கொண்டு வீரகாவியமான மேஜர் சந்தனா பிறந்த ஊரும் மயிலட்டி
1: தான்.
4: நன்றி
1: நன்றி நன்றி.
4: வணக்கம்,
1: சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அழைப்பிலே இருக்கிறீர்கள்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
5: நான் ஜெயமணி அழைக்கிறேன்.
1: ஜெயமணி சொல்லுங்கள், எந்த ஊர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
5: மயிலட்டி.
1: மயிலட்டி தான். ஏன் நீங்கள் மயிலட்டி என்று சொல்வதற்கான காரணம்?
5: நாங்களும் மயிலட்டி தான்.
1: ஓ, நீங்கள் மயிலட்டி தான். அப்பொழுது உங்களுடைய ஊர் சிறப்பு வேறு என்ன? சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள்.
5: எங்கட ஊரில்
1: நீங்கள் இருந்திருக்கிறீர்கள், அது வேறு. நீங்கள் இருந்திருக்கிறீர்கள்.
5: மற்றது விவசாயம், மற்ற கலைத்தொழில்
1: தேவன்துறை கண்ணகி அம்மன் கோயில்,
5: மயிலட்டி சந்தியில இருக்கிறது. மற்றது உள்ளுக்கு வந்து பிள்ளையார் கோயில் இருக்குது.
1: நிறைய கோவில்கள் மற்றும் ஆமாம், மாதா தேவாலயம் எல்லாம் இருக்கின்றன. சரி, பார்ப்போம். நன்றி
5: நன்றி
1: நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நான் பிரசாத்தம். எனக்கு தெரிஞ்ச பதில் தண்டியோட சொல்ல அதுக்கு முதல் நான் எல்லாருக்கும் நன்றிய. என்ன மயிலட்டியில வந்து நல்ல சுறாமி இருக்குன்னு சொல்றாங்க.
1: ஆமாம்,
6: மயிலட்டியில நல்ல மரவள்ளி கிழங்கு, நல்ல மண்ணுக்கு சொல்லி நல்ல மரவள்ளி கிழங்கு இருக்கு சொல்றத நான் கேள்விப்பட்டேன்.
1: மயிலட்டியில மரவள்ளி கிழங்கும் சுறாமீனும் இருக்கிறேன்
6: சொல்லுங்க. சொந்தங்கள் எல்லாரும் ஒவ்வொரு இடங்கள்ல பொண்ணு எடுத்துனா உங்களை நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளலாம், சுகமா கேட்டு தெரிஞ்சு கொள்ள விஷயங்களை சொல்லலாம்.
1: வந்த வேலை தான் நான் செய்யல, இப்ப அதையும் செய்ய சொல்றீர்கள். பார்ப்போம், முயற்சி செய்வோம். ஒவ்வொரு ஊர்லயும் யார் யார் பெண் எடுத்திருக்கிறார்கள் தேடுவோம். நன்றி புருஷோத்தமன்,
6: நன்றி.
1: அடுத்த நேரம் சந்திப்போம். மடக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம் அண்ணா, அது
1: சேவகுமார் சொல்லுங்கள்.
7: ஆமாம், இது மயிலட்டிலாம் மயிலட்டிலாம் முடியிற ஆஸ்பத்திரி என்பது
1: மயிலட்டி ஆஸ்பத்திரி என்று சொல்லுகிறாங்களே
7: என்ன? ஆமாம், அந்த கச ஆஸ்பத்திரி என்று சொல்கிறது. இந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு ஃபேமஸான ஆஸ்பத்திரி இருந்தது. இப்போ இப்போ இருக்கிறது தெரியாது, நான் முன்பு இருந்து.
1: ஆமாம் ஆமாம், அதையும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள், பார்ப்போம் அது இப்பொழுது இருக்கிறதா இல்லையா என்று. வேறு
7: ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, அந்த காங்கேசந்திர பன்னெண்டாளிலும் மயிலட்டு கருவாடு
1: கருவாடும் என்று சொல்லி. ஆமாம், அதாவது தாயத்திரை உருவான பாடல் ஒன்று அப்படியா? சரி, பார்ப்போம். நன்றி
7: நன்றி
1: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், வளைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: புவி.
1: புவி சொல்லுங்கள்.
8: மொந்தி காசு நோய் ஆஸ்பத்திரி மயிலட்டில
1: இருந்து,
8: அது இப்ப இல்ல.
1: இப்ப இல்லையா?
8: போட்டாங்க. அந்த ஆஸ்பத்திரி இல்ல.
1: ஆஹா, இப்ப இல்லையன்னு சொல்லுறீங்களா? ஓ,
8: அந்த இதை செல்லிப்பலைக்கு மாத்தினவே அதில் இல்லை.
1: இல்லை, சரி, பார்ப்போம். அந்த தகவலையும் பரிமாறிக்கொண்டு நன்றி
8: நன்றி
1: நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம் காந்தி.
1: காந்தி சொல்லுங்கள்.
9: மயிலடித்தார் வந்து, ஆனால் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்ல வரும்போது எல்லாரும் சொல்லிட்டு என்ன சொல்ல இருக்கு.
1: நீங்கள் நீங்கள் சொல்ல வந்ததே எல்லாரும் சொல்லிவிட்டார்கள் சொல்லுகிறீர்களா? சரி, பார்ப்போம். முந்த வேண்டும் அதுக்கு தான். சரி, நீங்கள் இணையத்திலே கேட்டு வருவது நேரம் எடுக்குமே. சரி, இருந்தாலும் உங்கள் முயற்சிக்கு பாராட்டுகள். நன்றி காந்தி. ஆமாம், அனைத்து நேர்களுமே சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இலங்கையில் உள்ள அதாவது வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தெல்லிப்பிள்ளை பிரதேச செயலாளர்களில் அமைந்திருக்கின்ற ஒரு ஊர், இதன் கிழக்கே பலாலி, வடக்கே இந்திய பெருங்கடல், மேற்கே தையிட்டி, தெற்கே கட்டுவன் ஆகிய எல்லைகளாக கொண்டதாகத்தான் இந்த ஊர் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது யாழ்ப்பாணத்தின் முக்கியமான மீன்பிடி கிராமங்களில் ஒன்று. இங்கு விவசாயமும் தொழிலாக கருதப்படுகிறது. யாழ்ப்பாண குடநாட்டின் வடகரை பகுதியில் நடுவே அமைந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம், பலாலி விமானப்படுதளம் ஆகியன இதன் அருகில் அமைந்துள்ளதால் இந்த கிராம மக்கள் 1990 முதல் அதிகச்ச பாதுகாப்பு வலயமாக இந்த பகுதி இருந்தது. 27 ஆண்டுகளின் பின்னர் 2017 மே 3 அந்த ஊர் மக்களின் பயன்பாட்டுக்காக திறந்துவிடப்பட்டது. ஆனாலும் இந்த ஊரின் நரவாசிப்பை தொடர்ந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய கோவில்கள் இருக்கின்றன என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். முனையன்பளவு முருகையன் ஆலயம் இருக்கிறது. மருதடி ஸ்ரீ வரசத்தி விநாயகர் ஆலயம் இருக்கிறது. தோப்பு பிள்ளையார் ஆலயம் இருக்கிறது. கொழுவியங்கலட்டி பிள்ளையார் ஆலயம் இருக்கிறது. வீரமாணிக்க திருவன்துறை கண்ணகி அம்பாள் ஆலயம். வலியிட்டு திருப்பூர் பேச்சி அம்மன் ஆலயம். இதை விட ஆதிமயிலட்டி காசி பூதராயர் ஆலயம் இருக்கிறது. சங்கவத்தை மாணிக்க பிள்ளையார் ஆலயம். மயில்ட்டி தெற்கு கட்டுவன் துரட்டேழி ஞான வைரவர் ஆலயம். மயில்ட்டி தெற்கு கட்டுவன் வீரபத்திரர் ஆலயம். மயில்ட்டு வடக்கு புதுக்கிணர் வைரவர் கோயில் இருக்கிறது. ஆதிமயிலட்டி பெரும் பரப்பிள்ளையார் ஆலயம் மயில்ட்டு வடக்கில் இருக்கிறது. குளத்தடி தேவியா கொல்லை கண்ணகி அம்மன் ஆலயம் இருக்கிறது. மயிலுவக்கட்டை செல்வ விநாயகர் ஆலயம் இருக்கிறது. காணிக்கை மாதா தேவாலயம் இருக்கிறது. கலைமகள் மகாவித்தியாலயம் மற்றும் ரோமன் கத்தோலிக்க பாடசாலை இருக்கிறது. ஏற்கனவே நேர்கள் குறிப்பிடுவது போன்று பிறந்தவர்கள் எழுத்தாளர் கல்வியாளர் நாவண்ணா சண்முகலிங்கன் மற்றும் போராளி விடுதலை போராளி சந்தனா இந்த ஊரில் தான் பிறந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மயிலட்டி என்பது மிக சரியான பதில். விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த ஒரு கருத்தரவு.
10: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
11: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
10: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
11: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
10: 416-271-5992.
11: Markham and Progress 885 Progress Avenue Scarborough. 416-271-5992.
10: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
11: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
10: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
11: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
10: சுகந்தன், 416-540-6269.
11: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம், சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
1: நேரம் 1:30, சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே இப்பொழுது வெப்பநிலை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே 18 °C தாக இருக்கிறது. முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று தெற்கு திசை நோக்கி மணி 8 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 14 °C குறைவடையும். இன்றைய பகல் பொழுது 27 °C இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. இன்றைய நாளிரவு பொழுது 17 °C குறைவடைந்து புதன்கிழமை 27 °C இருந்தாலும் சூரிய ஒளியுடன் மகிழ் கூட்டம் நிறைந்து காணப்படும். இடையிடையே சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது மீண்டும் வானம் தெளிவாக காணப்படும். 12 °C இருக்கும். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு கிழமைகளில் சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கும். வியாழக்கிழமை 23, வெள்ளிக்கிழமை 24 °C இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேரில் சீமார் தமிழ் எஃப்எம்மில் கேட்டுக்கொண்டிருப்பது உலகம் சுற்றும் வாலிபன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி. உங்களுக்கான அடுத்த ஊருக்கான தரவு, இது இலங்கையின் வடமாகாணத்திலே கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகும். பூநகர பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கின்றது. பூநேரிக்கு அண்மையில் அமைந்திருக்கிறது. வரலாற்று மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது. இதில் இலங்கை கடற்படையின் முகாம் ஒன்று அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதிலே 93 அளவிலே புலிகள் இந்த முகாமை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது பூநகரி முகாமுக்கும் ஆனையரவுக்கும் இடையிலான உள்ள கிளாலி எனும் பறவைக்கடல் பகுதியிலே இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகும். இது பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கின்றது. பூநகரிக்கு அண்மையிலே இது இருக்கிறது. வரலாற்று மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்படுகிறது. பூநகரி முகாமுக்கும் ஆனையர் முகாமுக்கும் இடையில் உள்ள கிளாலி எனும் பறவைக்கடல் பகுதியிலே இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு அந்த ஊர் இந்த ஊர் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பார்ப்போம். 93 அளவில் புலிகளின் தாக்குதலுக்குள்ளான இராணுவ முகாம் பகுதியும் இங்கே இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4165930005055. ஹரிகரன் பவதாரணி பாடுகின்ற பாடல் தாமிரபரணி ஆத்துக்குள் இருந்து திரைப்படத்திலிருந்து பாடுகிறார்கள்.

0: நிகழ்ச்சிகளை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
6: ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சியறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில்

0: 6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆர்வம் ஆயிஷா சில்க்
1: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
2: நேரம் ஒரு மணி 39. உலகம் சுற்றும் பாலிவன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி அவசரப்பட்டு பாடுகிறார் சார். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வடபில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
2: ராஜவர்மன் சொல்லுங்கள், இந்த ஊர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
3: இது நாகதேவன் துறை.
2: நாகதேவன் துறை?
3: ஆமாம்.
2: பெரிய ஊரா?
3: இல்லை, ஒரு சிறிய ஊர் தான். ஆனால் அங்கே அமைந்திருந்த கடற்படை முகாம் ஒரு பெரிய முகாம். புலிகளால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஈரூடக அணை தான் அந்த 93 நவம்பர் மாதம் 12 தவளை பாய்ச்சல் என்ற பெயர் கொண்ட ஒரு தாக்குதலை நடத்தியது. அங்கே அந்த தாக்குதல் புலிகளுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது.
2: என்ன அணி என்று சொன்னீர்கள்?
3: ஈரூடக அணை. தவளை வந்து தரையிலும் பாயும், நீரிலும் பாயும்,
2: நீரிலும் பாயும், அதை வைத்துக் கொண்டு ஈரூடக அணி.
3: ஆமாம். அங்கே வாட்டர் ஜெட் என்று சொல்லப்படும் அதிவேக விசைப்படகுகள், கடற்படையின் படகுகள் கைப்பற்றப்பட்டன. 4 லெப்டினன்ட் கேர்னல், 3 ஆண்கள், 1 பெண், அவர்கள் உட்பட போராளிகளின் வீரச்சாவு தியாகங்களோடு அந்த படைத்தளம் வெற்றி கொள்ளப்பட்டது. ஆமாம். 50-60 சிங்கள கடற்படை வீரர்கள் சாவை தழுவினார்கள்.
2: எனவே நாகதேவன் துறை என்று சொல்லுகிறீர்கள்?
3: ஆமாம். ஆனால் அதற்கு தலைமை வைத்தவர்கள் தளபதிகள் பானு, பால்ராஜ், கொட்டமான், தீபன், சொர்ணம், சூசை எல்லோரும்
2: முக்கியமான தலைவர்கள்.
3: முக்கியமான தலைவர்கள். ஆமாமா.
2: சரி, பார்ப்போம். நன்றி,
3: வணக்கம்.
2: வணக்கம், அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் சசியா இருக்கிறேன்.
2: சசி சொல்லுங்கள்.
4: அதான் சொல்லிட்டாரு,
2: எல்லாமே சொல்லிவிட்டாரா? அப்படிதான். நீங்களும் நாகதேவன் துறை என்று தான் சொல்லுகிறீர்கள். நாகதேவன் துறை பக்கம் போயிருக்கிறீர்களா?
4: ஒரு பாட்டு இருக்கு, நாகதேவன் துறை வேகப்படகுகள் நம் கையில் வந்ததேடா.
2: ஆமாம் ஆமாம். 93 இந்த தாக்குதல்ல அது அந்த முகாம் அடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது.
4: கிளாயில போட்ட மறைச்சு வெட்டினாங்க. அந்த கொஞ்ச நாள்ல அந்த சண்டை நடந்தது.
2: சரி, ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள். நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. நன்றி சசி. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், மடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், ஜோகா.
2: ஜோகா சொல்லுங்கள். நாகதீபம் என்பது அது இங்கே ஊர்காவத்துறை பகுதியில் இருப்பது என்று நம்புகிறேன். அதாவது நயனாதீப அம்மன் கோயிலை குறிப்பிடுகிற இடமாகத்தான் இருக்க வேண்டும்.
5: அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்காது.
2: அது வேற பக்கம், இது வேற பக்கம். சரி, பார்ப்போம் அந்த ஊர்ல. சரி, இல்லை, அவ்வளவுதான், அவ்வளவுதான். சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நான் புருஷோத்தம் கேட்கிறேன். நாகதேவன் துறை தான். ஆனா மன்னிச்சுக்கணுங்க ராயவர்மன், நவம்பர் 12 தான் இருக்குது.
2: நவம்பர் 11 என்றா?
6: 11 என்ன இருக்கிறது?
2: சரி, பார்ப்போம் எது சரியாக இருக்கும் என்று. 12 நீங்கள் 11 சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம்,
2: தேவகுமார் சொல்லுங்கள்.
7: ஆமாம், இது நாகதேவன் துறை தான். நாக தீபம் என்று சொல்றதா? அது நயனாதீபம்.
2: நயனாதீபம் குறிப்பிடுறது. ஆமாம்.
7: நாகதீபம்.
2: நன்றி தேவகுமார், அந்த தகவலையும் உறுதிப்படுத்தியமைக்கு நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், காந்தி.
2: காந்தி சொல்லுங்கள்.
8: தவளை பாய்ச்சல் வந்து நாகதேவன்.
2: ஆமாம், தவளை பாய்ச்சல்
8: 11 ஸ்டார்ட் பண்ணல, 12 முடிஞ்சது.
2: முடிந்தது. ஆஹா. அதாக்கி அழிக்கப்பட்டது 12 ராஜவர்மன் குறிப்பிட்டிருந்தார். அப்புறம் தொடங்கியது 11.
8: முடிக்கப்பட்டது.
2: சரி, நேர்களெல்லாம் துல்லியமான தகவலை தந்திருக்கிறார்கள். சரி, நன்றி காந்தி. நன்றி. ஆமாம், நேர்கள் குறிப்பிட்டது போல் அது நாகதேவன்துறை என்பது மிகச்சரியான பதில். இலங்கையின் படம்

0: மகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகும். இது பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கிறது. பூநகரிக்கு அண்மையில் உள்ளது. வரலாறு மற்றும் முக்கியத்துவம், இராணுவ முக்கியத்துவம் என்று பார்க்கும்பொழுது, இலங்கை உள்நாட்டு போரின் பொழுது இந்த பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையின் முக்கிய தளம் ஒன்று அமைந்திருந்தது. இலங்கையில் பூநகரி முகாமை 1993 புலிகள் தாக்கியபோது நாகதேவன்துறை என்னும் ஸ்ரீலங்காவின் கடற்படை முகாமை அழித்தால்தான் முடியும் என்ற நிலை இருந்தது. இராணுவ பூகற்ப கள நிலை அப்படியாக இருந்ததாக தெரிவிக்கப்படுவது. பூநகரி முகாமுக்கும் ஆனையரவு முகாமுக்கும் இடையில் உள்ள கிளாலி எனும் பறவைக்கடல் பகுதியில் நாகதேவன்துறை இருந்திருக்கிறது. கிளாலி பறவைக்கடல் மிக ஆழமாக கூடிய நீர் பகுதி அல்ல. சில இடங்களில் முழங்கால் அளவுக்கும், சில இடங்களிலே 5-6 பேரை அமிழ்த்தும் அளவுக்கும் தான் ஆழம் இருந்ததாக தெரிவிக்கப்படுது. எனவே ஆனையரவு முகாமின் தரவெளியை 90களின் ஆரம்பத்திலே சிங்கள இராணுவம் முற்றாக மூடிய பொழுது, வன்னி மாவட்டத்தையும் யாழ் மாவட்டத்தையும் பிரிக்கும் கண்டி யாழ்ப்பாண பிரதான வீதியிலுள்ள அந்த ஒரே ஒரு நிலப்பகுதி தமிழ் மக்களுக்கு போக்குவரத்துக்கு மிகவும் சிக்கலான ஒன்றாகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து மறு மாவட்டத்துக்கு தரை மூலமாக போக முடியாத நிலை வந்தது. எனவே தான் கிளாலி வழி மூலம் சிறிய படகுகளில் சென்று வன்னி அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. 1993 விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட தவளை பாய்ச்சல் நடவடிக்கை, ஆப்ரேஷன் தவளை போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இராணுவ முதலின் பொழுது நாகதேவன்துறை படை கடற்படை தளம் பெரும் கவனத்தை பெற்ற நிலையில் அது முற்றாக அளிக்கப்பட்டதென்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அது நாகதேவன் துறை என்பது மிக சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா, ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 9691 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9564176969. ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. Soul and Fire Events dot kilikoot.ca.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
4: பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
0: டெரபொரு மணி 48 நிமிடம். உலகம் சுற்றும் பாலிவன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த ஊருக்கான தரவு இப்பொழுது உங்களுக்காக தரப்படுகிறது. இது இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள வவுனியா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகும். வவுனியா நகரத்திலிருந்து வடக்காக அமைந்துள்ள ஒரு கிராமப்புற குடியிருப்பு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கும் அந்த கிலோமீட்டர் கணக்குகள் வழங்கப்படவில்லை. இருந்தாலும் இந்த பகுதியில் அமைந்துள்ள ஒரு பிரபல்யமான ஆலயம் என்று சொன்னால் ஸ்ரீ பரசித்தி விநாயகர் ஆலயம் இந்த ஊரில் அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாட்டு தலமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதோடு உள்நாட்டு போரின் பொழுது பாதுகாப்பு தரனுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்ற பல இடங்களிலே இந்த இடமும் ஒரு முக்கியமான இடமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது பூநகரியின் கீழ் வருகின்ற பகுதிகளில் விவசாயம் மற்றும் இயற்கை சூழலுக்கு பெயர் பெற்ற இடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை சுற்றியுள்ள பூநகரி பகுதியாக யாழ்ப்பாணத்தை வந்தடவர்களுக்கான சங்குப்பட்டி பாலத்தை உள்ளடக்கிய ஒரு முக்கிய பகுதியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, மீண்டும் அந்த தரவுகளை தருகிறோம். இது இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள வவுனியா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகும். வவுனியா நகரத்திலிருந்து வடக்காக அமைந்துள்ள ஒரு கிராமப்புற குடியிருப்பு என்று தெரிவிக்கப்படுகிறது. இங்கே ஒரு பிரபல்யமான ஆலயம் இருக்கிறது. அதாவது மிகவும் பிரசித்தி பெற்ற வழிபாட்டுத்தலமாக ஸ்ரீ பிரசித்தி விநாயகர் ஆலயம் இந்த ஊரோடு சேர்ந்து இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலே தான் இலங்கை உள்நாட்டு போரின் பொழுது பாதுகாப்பு தரனுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல்கள் மற்றும் சம்பவங்கள் காரணமாக இந்த இடம் வரலாற்றிலே பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. பார்ப்போம் இதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்கப்படுகிறதான் சொல்லி. சுற்றியுள்ள கடல் மற்றும் நீர்நீர் பகுதிகள் மூலம் மீன்பிடி தொழிலும் இங்கே நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அது எந்த ஊர் என்பதனை தெரிவிக்க நீங்கள் அழைக்கலாம். 416-593-0055 416-593-0055 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
5: 416-834-2266.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
11: நேரம் 1:58 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகம் சுற்றும் பாலிபன். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம்.
11: பின்பா சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
12: பக்கத்துல குருமன்காடு, தோணிக்கல், கனகராயன்குளம் எல்லாம் இருக்கும்.
11: பக்கத்திலே எந்தெந்த இடங்கள் சொன்னீர்கள்?
12: குருமன்காடு, தோணிக்கல், கனகராயன்குளம்.
11: அப்படி இருப்பதாக தகவல் இல்லையே. ஸ்ரீ வரசக்தி விநாயகர், அதை தான் பெரிதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். கருப்பன்காடு. சரி, அழைப்பில் இருந்து கொள்ளுங்கள், பார்ப்போம் அடுத்தடுத்த நேர்கள் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டுவிட்டு பார்ப்போம். அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
13: வணக்கம், யோகா.
11: யோகா சொல்லுங்கள்.
13: அழைப்புல நிக்க சொன்னபடியே நானும் வந்து விடுகிறேன். விநாயகர் ஆலயம் இருக்குது
11: கருப்பங்காடு. குளத்துக்குள்ள கால் உடையலாது. சரி, பார்ப்போம் அழைப்பில் இருந்து கொள்ளுங்கள், பார்ப்போம் அடுத்த நேர்களை கேட்டு பார்ப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
14: வணக்கம், இது ராஜவர்மன்.
11: ராஜவர்மன் சொல்லுங்கள், பார்க்கலாம்.
14: நான் இருக்கிறேன், இது பெரிய தம்பனியா இருக்கலாம்.
11: பெரிய தம்பன், ஏன் பெரிய தம்பன் என்று சொல்லுகிறீர்கள்? எதை வைத்து? எதை வைத்து பெரிய தம்பன் என்று சொல்லுகிறீர்கள்?
14: ஒன்று, இந்த ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோயில் இருக்கிற இடம். அத்துடன் கூட அடிக்கடி அடிபாடு நடந்த இடம்.
11: ஓ,
14: அதே சமயத்தில் ஆமாம், பெரிய தம்பனை என்றால் பெரிய தம்பனை வந்து 77-81 ஆண்டுகளில் மலையகத்தில் ஒரு இன அழிப்பு நடந்தது. அதன்போது மலைய தமிழர்கள் இடம்பெயர்ந்து வவுனியா மாவட்டத்துக்கு வந்தார்கள். அவர்களை டாக்டர் ராஜசுந்தரம், டேவிட் ஐயா போன்றவர்கள் தலைமையிலே தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினர் பெரிய தம்பனை, சின்ன தம்பனை, கண்ணாட்டி பறையநாளங்குளம் பகுதியில் குடியேற்றினார்கள். ஆமாம் ஆமாம், பெரியதம்மனை என்னை பொறுத்தவரையிலே 90% மலைய தமிழர்கள்
11: வாழ்கின்ற இடம் என்று சொல்லுகிறீர்கள் பெரியதம்மன் சொல்லி. சரி பார்ப்போம். நன்றி ராஜவர்மன்.
14: நன்றி
11: நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வழப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: என்னுடைய
11: தேடல் பூவரசங்குளம் மற்றும் கருப்பங்காடு இருக்கிறார், அவரையும் கேட்டு பார்ப்போம். அழைப்பில் இருந்து கொள்ளுங்கள், புருஷோத்தமன் அழைப்பில் இருந்து கொள்ளுங்கள். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்.
15: வணக்கம்.
11: சிவகுமார் சொல்லுங்கள்.
15: நன்றி.
11: வெண்பா என்ன சொல்லுகிறீர்கள்? பெரிய தம்பனியா அல்லது
16: கருப்பன்
11: கோயில் இருக்குது? அப்போ சொல்லுகிறீர்களா? சரி பார்ப்போம். பெரிய தம்பன் என்பது சரியாகத்தான் இருக்கிறது. நன்றி வெண்பா.
16: நன்றி.
11: அடுத்து ஜோகா.
17: ஆமாம், நீங்க அவரை நிப்பாட்டில
11: நிப்பாட்டுவோம். நன்றி ஜுகா. ஜுகாயத்தன் புருஷோத்தமன் பெரியதம்மன் என்பது மிக சரியான பதில்
2: புருஷோத்தமன்.
11: உங்களுடைய தேடலுக்கும் நன்றி. சரி பார்ப்போம் அடுத்தவருக்கான தரவு. சரி பார்ப்போம். நன்றி. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். 4 6 5 9 3 0 0 5 5 நேரம் 2:03.
18: CMR
11: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தலா 500,000 ரூபாய் பிரமதியான 2 சாரீரப் பிணைகளில் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளார். பொங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியொருவர் சிறையில் தற்கொலை செய்து கொண்டார். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பாவனையால் குற்றங்கள் அதிகரித்து வருவதால் அவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். முன்னாள் கனடிய மத்திய அமைச்சரவை உறுப்பினரான நவதீப் பெயின்ஸ் ஒன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்காக போட்டியிட உள்ளார். இவர் ஜஸ்டின் ட்ரூடோ அமைச்சரவையில் அரசியல் விஞ்ஞானம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக கடமையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானில் 87 நாட்கள் வரை தொடர்ந்த இணைய கட்டுப்பாடுகள் நீக்கப்படுகின்றன. இணைய வசதிகளை மீண்டும் சீரமைக்குமாறு ஈரானிய ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நேரம் 2:05 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொண்டபின் பக்கத்தில் 16 பாகை செல்சியஸாக இருக்கிறது. புகழ்முட்டம் இது காணப்படுகிறது. காற்று மேற்கு தென்மேற்கு திசை மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாரப்பொழுது 14 பாகை செல்சியஸாக இருக்கும். வாரம் தெளிவாக மாறிவிடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது அதிகுடி வெப்பில் 27 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியனை நிறைந்திருக்கும். உடல்நிலை இதைவிட சற்று கூடுதலாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 17 பாகை செல்சியஸாக குறைவடைந்து மூன்று புதன்கிழமை நாளை 27 பாகை செல்சியஸாக இருந்தாலும் சூரியனுடன் இடையிடையே முகில்கூட்டம் காணப்படும். சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோன்று வியாழக்கிழமை 9 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூரிய ஒளி நிறைந்திருக்கும். சில இடங்களிலே முகில்கூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகமில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

உலகம் சுற்றும் பாலிபன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான அடுத்த ஊருக்கான தரவு, இலங்கையின் கிழக்கு கரையோர பகுதியிலே அம்பாறை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு பிரதேசமாகும். அட்டாளச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டது. அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியிலே அமைந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. வடக்கே நிந்தாவூரையும் கிழக்கே அட்டாளச்சேனையும் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கிழக்கு கரையோர பகுதியிலே அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பிரதேசமாகும். அட்டாளச்சேனை பிரதேச செயலத்துக்குட்பட்டது. இது அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியில் அமைந்திருக்கிறது. வடக்கே நிந்தாவூரையும் கிழக்கே அட்டாளச்சேனையும் கொண்டிருக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. எழில் கொஞ்சம் பிரதேசமாக இருக்கிறது. முன்பு ஒரு முறை இதை பற்றி பேசியிருக்கிறோம் என்ற ஞாபகம் இருக்கிறது. எனவே இது எந்த ஊராக இருக்கும் என்பது உங்களுக்கான கேள்வி. 416-593-0055 பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். ஹரிஹரன் ஸ்வேதா பாடுகின்ற பாடல் காதல் வளர்த்தேன் திரைப்படத்திற்காக.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: கேளுங்க அண்ணே, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
2: சிஎம்ஆர் தமிழகம் 101.3. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
3: நேரம் 2:12 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வடக்கு வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், யோகா.
3: யோகா சொல்லுங்கள்.
4: வடக்குல என்ன சொன்னீங்க?
3: வடக்கே என்ன சொன்னேன் என்று கேட்கிறீர்கள். வடக்கே வடக்கே வடக்கே
4: நிந்த ஊர் சொன்னீங்களா?
3: வடக்கே நிந்த ஊர்
4: கிழக்குல அட்டாளச்சனையா?
3: இது
4: ஒளிவில். ஏ, நீங்க சொன்ன மாதிரி மூணு குழந்தை நீங்க இந்த இடம்
3: ஒளிவில் என்று சொல்கிறீர்கள். கிட்டத்தட்ட அட்டாளச்சனையிலிருந்து 6.6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதா?
4: இது ஒளிவில் தான்.
3: ஒளிவில் தான் என்று சொல்கிறீர்கள். சரி, பார்ப்போம். ஒலிவிலாக இருக்கும்.
5: பல்கலைக்கழகம்
3: சரி, பார்ப்போம். நன்றி நன்றி. அடுத்து நேரில் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், இது ராஜவர்மன்.
3: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
6: நான் இரண்டு ஊர்களை இணைத்தேன். ஒன்று இறக்காமம், ஒன்று ஒலுவில்.
3: ஏன் இறக்காமத்தை இணைத்தீர்கள்?
6: என்னென்ன நீங்கள் சொன்னபடி கிழக்கு புறமாக அக்கறை பெற்று அட்டாளச்சேனையும் இருக்கிறது. வடக்கு வடக்கு பக்கமாக நீந்த ஊர் இருக்கிறது. ஆகவே அது ரக்காமத்துக்கும் பொருந்தும், ஒலிவிலுக்கும் பொருந்தும். ஒலிவில் என்றால் அது மிகவும் முக்கியமான ஒரு இடம். காரணம், அங்கே கிழக்கு பல்கலைக்கழகம், கிழக்கின் தெற்கு பல்கலைக்கழகம், அடுத்தது துறைமுகம்.
3: துறைமுகம்,
6: ஆமாம், துறைமுகம் கூட இருக்கிறது. அங்கே கடல் அரிப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி இப்ப அண்மை காலத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கற்கள் கொண்டு போய் அதை தடுப்பதற்காக
3: என்று சொல்லி.
6: ஆமாம், ஆமாம்.
3: எனவே ஒலிவில் என்பது மிக சரியான பதில் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி.
6: அல்லது ரக்காமம். நன்றி.
3: சரி, நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: நன்றி.
3: ஆமாம், ஒலிவில் என்பது மிக சரியான பதில். இலங்கையின் கிழக்கு கரையோர பகுதியிலே அம்பாறை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு பிரதேசமாகவும் அட்டாளச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டது. அக்கறை பெற்று கல்முனை பிரதான வீதியில் அமைந்திருக்கிறது. வடக்கே நிந்த உரையும், கிழக்கே அட்டாளச்சேனையும், மேற்கே தீக வாவியையும், தெற்கே அழகிய வங்கக்கடலையும் தன் எல்லையாக கொண்ட எழில் கொஞ்சும் பிரதேசம். இங்கு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒலிவில் துறைமுகமும் இருப்பதாக தெரிவிக்கப்படுது. சிறநாயக்க நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் இறுதியாக கடலுடன் சங்கமிக்கின்ற கலியோடை என்கின்ற வற்றாத நீரோடைகள் காணப்படுகின்ற விசாலமான ஆறு இந்த கிராமத்தின் வடபகுதி முழுவதும் நிறைந்து காணப்படுவதால் இந்த கிராமத்துக்கு சிறப்பென்றும் தென்னை பயிற்சியை இங்கு பிரபல்யமானது. இங்குள்ள மக்கள் பலர் தென்னை மூலம் கிடைக்கும் தும்பினால் கயிறு, தொம்புத்தடி போன்ற பொருட்களையும் சிறுகை தொழில்களையும் உற்பத்தி செய்வதாக தெரிவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 11 நிமிடத்திலே அட்டாளச்சேனையிலிருந்து இங்கே செல்லக்கூடியதாக இருக்கும். கொழும்பு மட்டக்களப்பு வீதியாக இலங்கையின் கிழக்கு மாவட்டத்தின் அம்பாறை மாவட்டத்தில் அட்டாளச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவு இல்லாமல் என்று வரலாற்று சிறப்பு மிக்க கடலூர கிராமம். இங்கே மீன்பிடி தொழில் மற்றும் கல்வி மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல சிறப்பம்சங்களை கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கிழக்கு பல்கலைக்கழகம் இருக்கிறது, ஒலிவில் துறைமுகம் இருக்கிறது, ஒலிவில் கலங்கரை விளக்கம் இருக்கிறது. அதே வரலாற்று கிராமமாகவும் இது இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அது ஒலிவில் என்பது மிகச்சரியா இருப்பது. விளம்பரங்கள் தொடர்ந்து அடுத்த ஒரு கருத்தரப்பு.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462 வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 75-95 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-7-2-0-0.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
3: நேரம் 2:18. உலகம் சுற்றும் பாலிவன் நிகழ்ச்சியிலே அடுத்து கடல் கடந்து செல்லப்போகின்றோம். கடல் கடந்து சென்று நாங்கள் எந்த ஊரை கண்டுபிடிக்கப் போகிறோம் என்றால், இது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள அதே மாவட்டத்தில் இருக்கின்ற அதே மாநகராட்சியில் உள்ள அதே இடம். இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்திருக்கின்ற அதே மாவட்டம், அதே மாநகராட்சியில் உள்ள இடம். தமிழகத்தின் 5வது பெரிய பெருநகரமாகும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிக்கு அடுத்ததாக 5வது பெருநகரம் இது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சிக்கு அடுத்து 5வது பெருநகரம் இது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை, தமிழகத்தையும் பொறுத்தவரை, இங்குதான் மக்கள் நுகர்வோர் பொருட்கள் விலை நிர்ணயிக்கப்படுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. இந்த மாநகர விலைதான் தமிழகத்தில் 38 மாவட்டங்களுக்கும் நிர்ணயிக்கப்படுகின்ற இடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு ஒரு ஒரு மருவிய இடத்தின் பெயராக வந்தது என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் அது உண்மையா கொய்யா என்று தெரியவில்லை. கொங்கு மண்டலத்தின் கிழக்கு எல்லையில் அமைந்துள்ள இந்த ஊர் ஒரு வணிக நடுவம். இங்கு தான் ஒரு பழத்துக்கு பேர் போன இடம் என்று சொல்கிறார்கள். சரி, இதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பார்ப்போம். 4169-3005 மதுபாலகிருஷ்ணன் சுஜாதா பாடுகின்ற பாடல் இது. நேரத்துக்கேற்ற பாடல். அற்புத தீபு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற
1: நேரம் 2:26 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்கள், எந்த ஊர் என்று நினைக்கிறீர்கள்?
2: புலகவில்லை. மாம்பழத்துக்கு பேர் போனதானே?
1: மாம்பழத்துக்கு பெயர் போனது என்று சொல்றீங்களா?
2: சரி,
1: பார்ப்போம். நன்றி நன்றி. அது சேலம் தானா என்று அடுத்தடுத்த நேரம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், ஜோகா.
1: ஜோகா சொல்லுங்கள்.
3: அது சேலம் தான்.
1: சேலம் தானா?
3: ஆமா.
1: எதை வைத்து சேலம் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள்?
3: அந்த அஞ்சாவது நீங்க சொன்ன, நீங்கள் மிகப்பெரிய நகரம் என்று சொல்லி, அதே மாதிரி அந்த நூறுபோர் விலைகள் நிர்ணயிக்கப்படுறது சேலத்துல.
1: சேலத்துல
3: மற்ற பழத்துக்கு பேர் போன சொன்ன நீங்க மாம்பழம்.
1: சேலத்துல சேலத்து மாம்பழமா?
4: சேலத்தில் மாம்பழம், பாண்டிச்சேரியில் பலாப்பழம்.
1: சரி, பார்ப்போம். சரி, திண்டுக்கல்ல பூட்டு. சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: நான் பாண்டி கிருஷ்ணன் சிந்தி. நான் எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியாகவே இருக்கிறோம். நன்றி பாண்டி, சொல்லுங்கள். பாண்டி சேலமா?
5: விருதுநகர்.
1: விருதுநகரா?
5: விருது. ஆ, விருதுநகர்.
1: ஏன் விருதுநகர் என்று சொல்லுகிறீர்கள்?
5: நான் அந்த ஊர் தான்.
1: ஆ, நீங்கள் அந்த ஊர் தான். நாங்கள் சொன்ன தரவுகள் விருதுநகருக்கு பொருத்தமாக இருக்குதா?
5: விருதுநகரில் தான்
1: அதாவது தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிக்கு அடுத்ததாக 5வது பெருநகரமாக இருக்கிறது விருதுநகர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். சரி, பார்ப்போம். நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
6: ஆமாம், இது சேலம் தான்.
1: சேலம் என்று சொல்கிறீர்கள். ஆஹா,
6: ஆமாம்.
1: பாண்டி சொன்னார் விருதுநகர் என்று சொல்லி.
6: இல்லை, 5வது பெரிய நகரம். அது ஒரு சந்தேகம் இருக்க, திருப்பூரா சேலமா என்று. ஆனால் சேலம் தான். மாம்பழம், மாம்பழத்துக்கு மிகவும் பிரபலமான இடம் சேலம்.
1: சேலம் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி
6: நன்றி.
1: சரி,
6: வணக்கம்.
1: அடுத்தவரிடம் கேட்டு பார்ப்போம், அவரிடம் கேட்டு அதை நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். வணக்கம். மகிழ்ச்சியா இருக்கிறோம் ரகு, சொல்லுங்கள். ரகு, திருப்பூரா சேலமா?
7: இது முக்கடிகள் முதல் கனி மாம்பழம். அதன் ஊர் வந்து சேலம் தான்.
1: சேலம் தான், மாற்றம் இல்லை.
7: TN 30 என்று கூறுவார்கள்.
1: எப்படி?
7: TN 30,
1: தமிழ்நாடு 30. தமிழ்நாடு 30.
7: சேலைகள் செய்வதனால வந்து சேலையூர் என்று வந்து பின்னால் சேலம் என்று கூறுவதாகவும் கூறுவார்கள். ஆமாம்.
1: சரி, பார்ப்போம். நன்றி. சேலம் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள். பாண்டி அவ்வளவு தவறாக சொல்லிவிட்டார். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மடப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். சேலம் தான், அது சேரன் மன்னன் ஆண்டதாலே ஏதோ சேரன் வந்து வந்ததான், சரி சேலம் வந்துடலாம் கிடக்கு. சேலம் தான் படம் இருக்குல்ல, சேலத்து மாம்பழம் ஒன்று படம் இருக்கு,
1: போக்கிரி படத்துல. சேலம் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள சேலம் மாவட்டத்தில் இருக்கும் சேலம் மாநகராட்சியாகும். இது தமிழகத்தின் 5வது பெரிய நகரமான சேலம் தமிழகத்தின் வடமத்திய பகுதியில் அமைந்திருக்கிறது. மலபர் நாட்டில் அமைந்துள்ள இவ்வூர் மாம்பழத்துக்கு பெயர் பெற்றது என்று தெரிவிக்கப்படுகிறது. மாநகராட்சி பரந்து விரிந்த ஒரு பெரு நகரமாக இருக்கிறது. தமிழகத்தின் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அடுத்து 5வது பெரு நகரமாக இந்த சேலம் நகரம் காணப்படுகிறதாகும். தென்னிந்தியாவை பொறுத்தவரையில், தமிழகத்தை பொறுத்தவரையில் இங்கு தான் தமிழக மக்கள் நுகர்வோர் பொருட்கள் விலை நிர்ணயிக்கப்படும். சேலம் மாநகர விலைதான் நாம் தமிழகத்தில் 38 மாவட்டங்களிலும் நிர்ணயிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சோர்வாயன் மலைத்தொடரில் உற்பத்தியாகும் திருமணிமுத்தாறு சேலம் நகரினூடாக செல்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட சைலம் என்ற சொல்லுக்கு மலைகளால் சூழ்ந்த வாழ்டம் என்பது பொருளாம். இதனால் தான் சைலம் என்பதை தெரிந்து சேலம் ஆனது என்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்படுது. இவ்வுரை சைலம் என்ன குறிப்பிடும் ஆவணங்களோ கல்வெட்டுகளோ எதுவும் இல்லை. அதனால் சேலம் எனவே குறிப்பிடப்படும் கல்வெட்டுகள் மாவட்டம் முழுவதும் கிடைப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அது சேலம், கொங்கு மாவட்டத்தின் கிழக்கு எல்லையில் அமைந்துள்ள சேலம் ஒரு வணிக நடுவம். இங்குதான் மல்கூவா வகை மாம்பழத்துக்கு பெயர் பெற்ற இடம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சேலம் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. விளம்பரங்களை தொடர்ந்து என்ன தொடர்ந்து நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும்.
9: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
10: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
11: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
12: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: நிறைவுக்கு வந்தது உலகம் சுற்றும் வாலிபன் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் புதிய ஊர்களோடு உலகம் சுற்றி வருவோம். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நரேசையர் மதுசிறி பாடுகின்ற பாடல் 3 மணிக்கு இன்றைய நட்சத்திரம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 6475221775 6475221775.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
3: 416-700-2222 J.CA.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
6: நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
8: Everything okay? No problem and dinam.
9: Bar kalamu closing da adikira nadi.
10: The customer you're trying to reach is not available.
11: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
8: Last minute left. Closing day. The brothers. Chellathukku thanks.
9: Chellam illa da Selvam.
8: Sari sari.
12: Dr. Sabhavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet chigichigal anithirkum, 3 idangalil sevai. Mississauga, Highway 10 and Dundas, 905 270

0: 0002 மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
1: எட்ட முடியா இல்லை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: நேரம் 2:41. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 3 மணிக்கு இன்று நட்சத்திரம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 3:30 ராகம் தாளம் பல்லவி பதப்பு தாளங்க நிகழ்ச்சியில் கேட்கலாம். 4 மணிக்கு உங்களுக்காக ஒழிக்கும் இந்த பாடலோடு கார்த்திக் ஸ்ரீயா குஷல் மாயக்கண்ணாடி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
5: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
6: நேரம் 2:48. ஹரிகரன் மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல் இது. உற்சாகம் திரைப்படத்திலிருந்து.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
0: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CIBR தமிழ் FM.
2: ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடுகின்ற பாடல்,

நேரம் 3:01 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். தொடர்ந்து பிற்பாகத்திலே 16 பாக செலுத்ததாக இருக்கிறது. முகில் மூட்டம் இது காணப்படுகிறது. காற்று தரப்படுவது மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி மடிக்கியும் 8 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 14 பாக செலுத்ததாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 27 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியோலி நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. இரவு பொழுது 17 பாக செலுத்ததாக குறைவடைந்து புதன்கிழமை 27 பாக செலுத்ததாக இருந்தாலும் சூரியோலியுடன் அங்கங்கே முகில் கூட்டம் காணப்படும். சில இடங்களில் லேலிசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 18 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியோலி நிறைந்திருக்கும். இடையிடையே முகில் கூட்டம் காணப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 13 பாக செலுத்ததாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை 24 பாக செலுத்ததாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் இப்பொழுது முதல் கேட்க இருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் பகுதியிலே ஒருவர் எழுதியிருப்பதை அப்படியே உங்களுக்கு வழங்குகிறோம். சிங்கிள் டீ குடிக்க காசு இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னை ஒரு ஜெமீனாக நினைப்பான். ஆனால் தனக்கு வருபவர் அந்த நடிகையைப் போல் அழகு தேவதையாக தன் வாழ்க்கையை மாற்றுபவளாக வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பானா? சிலருக்கு அந்த தேவதை கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். ஆனால் அந்த தேவதையோடு மனதளவில் வாழ்வான். இதுதான் ஆணின் மனநிலை. இதுவே அந்த படம் ஆண்களால் இன்றும் கொண்டாடப்படுவதற்கு ஒரு காரணமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. காட்சி பொருளாக தன்னை நினைப்பதை விட சுயமரியாதையும் நேர்மையுமே ஒரு பெண்ணின் அழகு என்பதை நிரூபித்து பர்மையில் இருந்தாலும் வைராக்கியத்துடன் வாழும் பெண்ணாக அந்த நடிகையை காண்பித்ததால் பெண்களும் இந்த படத்தை கொண்டாடினார்கள். 1972 அளவிலே வெளிவந்த இந்த திரைப்படம் எல்லா பத்திரிகைகளிலும் பின் அட்டை மற்றும் நடுப்பக்கத்தில் ஒரு ஒரேஞ்ச் நிறத்தில் பட்டுப்புடவையில் அந்த கதாநாயகியும் வெள்ளவெளிர் கோட்ஷூட்டில் அந்த கதாநாயகனையும் கதாநாயகன் அரவணைத்து கொள்ளும் படம்தான் இடம்பெற்றதாம். கிட்டத்தட்ட இப்பொழுது 60-65 வயதில் இருக்கும் பலரின் ஞாபக மலராக அந்த ஒளிப்படம்தான் சினிமா ஸ்டில்லாக இருந்து வருகிறதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு இன்னும் ஒரு விசேட காரணம் இருக்கிறது. இந்த திரைக்கடத்தை எழுதியவர் கௌசல்யா தேவி என்னும் தெலுங்கு பெண் எழுத்தாளர். பாத்திரங்களின் உருவாக்கமே சம்பவங்களை கருக்கொள்ள செய்யும் ஒரு உன்னதமான கதை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பல முக்கியமான நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். ராம நாயுடுவின் தயாரிப்பிலே இதில் பலர் முக்கியமான தமிழ் நடிகர்கள் தமிழ் திரைப்பட நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். சில பெரிய நடிகர்கள் கூட சிறிய கதாபாத்திரங்கள்லேயே ஆனால் கிடைத்த அந்த வாய்ப்பை மிகவும் சிறப்பாக பயன்படுத்தியிருப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த திரைப்படத்திலிருந்து தான் இன்று பாடல்கள் உங்களுக்காக தரப்போகின்றோம். முதலாவது பாடல் பி. சுசீலா.

0: முந்தைய வருடம் இனிமையான பாழ்வாண்டு 101.3 பெறுங்கள்.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000+ மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குருதாஸ், ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை தெரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில், 416-298-6116 பட்டுக்கிழக்கூர். புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
2: நேரம் 3:10, CMR தமிழ் FM கேட்டுக்கொடுக்கிறீர்கள். இந்த திரைப்படத்திலே நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், வாணிசிறி கே, பாலாஜி, நாகேஷ், வி கே ராமசாமி, மேஜர் சுந்தரராஜன், எஸ் வி ராமதாஸ், ஸ்ரீகாந்த், டி கே பகவதி, எஸ் வி ராங்கராவ், வி எஸ் ராகவன், புஷ்பலதா, குமரி பத்மினி என பல பெரிய நடிகைகள் சிறிய சிறிய கதாபாத்திரத்தங்களே நடித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வசந்த மாளிகையினும் கதையை காலத்தால் அழிக்க முடியாத காவியமாக்கிய வேறு இருவர் கவிஞர் கண்ணதாசனும் கே வி மகாதேவனும் தான். திரையில் இடம்பெற்ற பாடல்களை TM சவுந்தரராஜன், சுசீலா, எல்ஆர்ஐஸ்வரி ஆகியோர் தங்களின் குரல் வளத்தால் கேட்க திகட்டாத தேன் கிண்ணமாக்கியிருக்கின்றார்கள். தமிழக வானொலியிலும் இலங்கை வானொலியிலும் இந்த பாடல்கள் ஒலிக்காத நாட்களே கிடையாது என்று தெரிவிக்கிறார்கள். தேநீர் கடைகளில் பாடலில் கேட்டால் சைக்கிளை நிறுத்திவிட்டு பாடலை கேட்டுவிட்டு தான் போவார்கள். காரணம், டேப் ரெக்கார்டர், சீடிகள், டிவிகள் இல்லாத காலம் அது என்பது குறிப்பிடத்தக்கது. TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி.

சம்பந்தம் ஏதும் இல்லை இந்த சக்கரம் சுற்றுதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

நேரம் 3:16 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம் பகுதி. இன்றைய நட்சத்திரம் பகுதியிலே அடுத்து, அதாவது மேல் இருந்து பாடல்கள் மட்டுமல்ல இந்த திரைப்படம் சிறப்பாக வருவதற்கு காரணம், இந்த திரைப்படத்தின் உள்ளடக்கத்தில் உருவாக்கப்பட்ட கைதி இந்த கலைஞர்கள் கிடைக்கும் பொழுது அதை நல்ல சிற்பமாக செதுக்கியிருப்பார்கள். படத்தில் இடம்பெற்ற வசனங்களும் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. லதா விஸ்கித்தை தானே குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன், விஷத்தை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த வார்த்தைகள். அதே கொண்டு நான் பிறந்தது யாருக்கான்னு தெரியாது, ஆனால் நீ பிறந்தது எனக்காகத்தான். இப்படிப்பட்ட இந்த வசனங்கள் அந்த திரைப்படத்தில் மிகவும் பிரபல்யமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.

0: உங்கள் சிவியல் வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ்
2: 3:22 இப்படி நிறைய வசன துளிகள் இப்படி இருக்கின்றன அந்த திரைப்படத்தில். காதல் கதைகளில் இப்படி ஒரு படம் வந்ததில்லை, இனி வரப்போவதும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. என் நிதி மாளிகை என்றும் குடியிருப்பவர் வசந்த மாளிகை சிவாஜி, என் அனுபவத்தில் நான் வசந்த மாளிகை திரைப்படத்தை 40 மேல் பார்த்திருப்பேன். ஒரு முறை முதல் முறை மட்டும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக பார்த்தேன். மீதம் 39 முறைகளிலும் நான் சிவாஜியாகிவிட்டேன். உணர்வு ரீதியாக நானும் சிவாஜியும் ஒன்றாகவே பயணித்தோம். இப்படி ஒரு ரசிகரின் கருத்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு ரசிகரின் கருத்து மட்டுமல்ல, 40 கழித்து வெளிவந்தும் பிறகும் இன்னும் இது திரைப்படத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் ரசிகர்களின் கருத்தும் இதுவாகத்தான் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த திரைப்படத்திலேயே இந்த திரைப்படத்தின் வசனங்களை பற்றி சொல்லும் பொழுது கூட முக்கியமான பல வசனங்கள் இருக்கின்றன. இது இறந்து போன ராணிக்காக அதை நான் சொல்வதை விட நீங்களே கேட்டுவிட்டால் மிக சுவையாக இருக்கும்.
3: இந்த இதயம் இருக்கே, அதை ஒருத்தருக்கு கொடுக்காத வரைக்கும் விசாலமாக இருக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சுருங்கி போயிடும். அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்க சம்மதிக்காது.
4: அப்படின்னா உங்க இதயம்
3: அதே ஒரு தேவதைக்கு அர்ப்பணிச்சு. அந்த அன்பு தெய்வம் குடியிருக்கிற கோவிலை நீ பார்க்க வரிய
4: பார்க்கிறேன்.

0: காதல் தேவதைக்கு நான் கட்டியிருக்கின்ற ஆலயத்தை பார். என் உள்ளத்திலே படர்ந்திருக்கும் முல்லை கொடிக்கு நான் அமைத்திருக்கின்ற பந்தலை பார். என் இதய சாம்ராஜ்ய தலைவியின் ஆட்சி ஆரம்பமாக போகும் அன்பு மாளிகையை பார். என் கண்களை திறந்துவிட்ட காதல் தெய்வம் காலமெல்லாம் கழித்திருக்க நான் கட்டிய வசந்த மண்டபத்தை பார். வானத்து நிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தான். என் வாழ்வின் நிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன். இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல, சந்நிதி. ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்திலே மின்னிக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் எடுத்து வந்து இங்கே தோரணம் கட்டி தொங்க விட்டிருப்பேன். வானத்து நிலவை பறித்து வந்து இந்த வசந்த மாளிகைக்கு வண்ண விளக்காக அமைத்திருப்பேன். என்ன செய்வது, எனக்கு அந்த சக்தி இல்லையே, சக்தி இல்லையே. என்ன பார்க்கிறாய்?
1: இந்த அளவுக்கு உங்கள் இதயத்திலே குடிகொண்டிருக்கும் அந்த பாக்கியவதி எங்கே என்று பார்க்கிறேன்.
0: அவளை பார்க்க வேண்டுமா? வா என்னோடு. உள்ளே சென்று பார், அங்குதான் என் இதயம் இருக்கிறது, அவளும் இருக்கிறாள். நீ திரும்புகின்ற திசையெல்லாம் அவள் திருவுருவந்தான் காட்சியளிக்கும்.

0: அந்த மாலை உன் கழுத்துல அப்படியே இருக்கட்டும்.
1: அம்மா
0: அம்மா இல்ல அத்தை லதா, உன்னை கல்யாண பெண்ணாக்கி என்னோட கூட்டிட்டு போகணும்னு அன்னைக்கு வந்தேன். இன்னைக்கு கல்யாண பெண்ணாவே கூட்டிட்டு போறேன்.
1: அம்மா
0: மனசாட்சியே இல்லாம உங்களை பிரிச்சேன். இன்னைக்கு மனசாட்சி இருக்கிற உங்ககிட்ட மன்றாடி கேக்குறேன், என் மகனை கைவிட்டு விடாது. என்ன மன்னிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைனாலும் உன்னால மனிதனாக்கப்பட்ட என் மகனை காப்பாத்துமா, காப்பாத்து. வாமா வாமா.

0: நீங்க கொண்டு வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் தாமஸ் இருந்தா கூட அவர் உயிரோடு பார்க்க முடியாது. இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
1: பேஷண்ட் இருக்காங்க, நீங்க எல்லாரும் போய் பாருங்க.

The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3. நேரம் 3:32 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொண்ட பெரும்பாகத்திலே 16 பாகை செல்சியஸாக இருக்கிறது. புகழ் மட்டும் இருந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு தென்மேற்கு திசைக்கு மடிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 14 பாகை செல்சியஸாக குறைபடைந்து இன்றைய பகல் பொழுது 27 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். இரவு பொழுது 17 பாகை செல்சியஸாக மீண்டும் குறைவடைந்து புதன்கிழமை 27 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியோடியோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களில் அங்கே மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. புதன்கிழமை பகல் பொழுது 23 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 27 23 குறைந்திருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறார்கள். வியாழக்கிழமை சூரியோடு நிறைந்திருக்கும். 23 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் நீங்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது ராகம் தாளம் பல்லவி தப்பு தாளங்கள் நிகழ்ச்சியிலே உங்களுக்காக முதல் தப்பு தாளம் ஒலிக்கிறது. கேட்போம்.

0: வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: நேரம் 3:37 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் டேயர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள், அது என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள்? என் ராசாவின் மனசிலே பாரிஜாத பூ என்று சொல்லுகிறீர்கள். பார்ப்போம் அது சரியான பாடலாக இருக்குமா என்று. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வைக்கும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்க வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம் யோகா.
1: யோகா சொல்லுங்கள்.
2: அதே பாடல் தான், பாரிஜாத பூவே அந்த
1: தேவலோகத்தேனே. அந்த பாடல் தான் இந்த மாற்றமா?
2: அதேதான். ஆமா.
1: சரி, பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்க வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
3: வசந்த காலம் தேடி வந்தது, ஓம் மதனராகம் பாட வந்தது. நன்றி.
1: சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. ஆமாம், நேர்கள் குறிப்பிட்டது சரியான பாடல் தான், என் ராசாவின் மனசில் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். எஸ் என் சுரேந்தர் சித்ரா பாடிய பாடல். விளம்பரங்களை தொடர்ந்து ஒலிக்கும்.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 4162 4162 2462.
6: CMR Tamil FM 101.

0: சிஎம்ஆர் தமிழ்
1: நேரம் 3:45 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது ராகம், தாளம், பல்லவி, தப்பு தாளங்கள். அடுத்து உங்களுக்கான தப்பு தாளம்.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4165935 4165935
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 4-1-6-4-7-5-4-6-6-1

0: உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக. நேரம் 3:49 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: இது செம்மீனா உண்மீனா, அந்த பாட்டு. செம்மீனா உண்மீனா கண்ணோடு வாழும் கலைமானா ஹரியரம் பாண்ட பாடல்.
0: அந்த பாடல் சொல்லுகிறீர்களா? சரி, பார்ப்போம் அது சரியான பாடலா என்று. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கி.
1: நன்றி.
0: செம்மீனா வன்மீனான்னு சொல்லியிருக்கார். அடுத்த நேரிடம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், அடப்பில் இருக்கிறீர்கள். அப்போ ஜூகா சொன்ன பாடலா? சரி, அடுத்த நேரிடம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், அடப்பில் இருக்கிறீர்கள்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ராஜவர்மன்?
2: ஆமாம், அதே பாடல் தான், ஆனந்த பூங்காட்சி படத்தில் இருந்து.
0: ஆஹா,
3: செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
6: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
5: சுகந்தன், 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

அப்போ நம்ம 4 மணி முதல் உங்களுக்கு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாடல்களை கேட்க 416-593-0055 416-593-0055 இவ்வளவு நேர்கள் குறிப்பிட்ட பாடல் ஆனந்த பூங்காத்தியை திரைப்படுத்தின ஒரு பாடல் ஹரிகரன் பாடுகின்ற பாடல் ஒலிக்கிறது. பாடலை தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம்.

0: நேரம் 4 மணி.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். போர் வீரர்கள் நினைவு அஞ்சலிக்கான ஒத்திகையை குழப்ப முயற்சித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச கடுவலை நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணையில் செல்ல உத்தரவிட்டுள்ளது. நீதிச்சபை ஆணைக்குழுவின் உறுப்பினராக உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜசந்த கொதகுடவை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை ஏகமனதாக அனுமதி வழங்கியுள்ளது. பாகுபாடின்றி அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டுமென தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் வேலுசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஒன்டாரியோ அமைச்சரவை அமைச்சராக கரோலின் முல்ரூனி தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ள நிலையில் அவரது பதவிக்காலம் ஜூன் மாத தொடக்கத்தில் நிறைவடையுள்ளது. சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கு ஆதரவாக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் குவாட் கூட்டமைப்பு உறுதியுடன் இருப்பதாக ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் தேஷிமிட்சு மோட்ஸ்டேகி டெல்லியில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் சந்திப்பில் தெரிவித்தார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்பும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்திட

0: நேரம் 4:02 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது முதல் உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4165935555 தொண்ட பெரும்பாக்கத்தில் 17 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தென்மேற்கு திசை நோக்கி படிக்க 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 14 பாக செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 27 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியொளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இரவு பொழுது 17 பாக செல்சியஸாக குறைவடைந்து புதன்கிழமை 27 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியொளியுடன் மிகக்கூட்டம் நிறைந்து காணப்படும். இப்பொழுது முதல் உங்களுக்கு ஆனச்சிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். அடைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் அதே இலக்கம் தான். என்ன இலக்கமாக இருக்கலாம்?
1: 4 6 5 9 3 0 0 5 5.
0: அதே இலக்கத்தினூடாக கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: நான் கருசுரி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
2: நான் போட்ட சவால் அந்த படத்தில்.
0: அப்படி என்ன சவால் போட்டீர்கள்?
2: இப்போ சவால் தான் முதல் வர்றது சிஎம்ஆர் முதல் வந்து அங்கு பெற்று
0: நேராக வருவதே ஒரு சவால் தான் சொல்லுகிறீர்கள்.
2: ஆமாம், ரெண்டாவது கொஞ்சம் விளையாடி நின்று இந்த கை உழஞ்சி போகுது.
0: ஓஹோ, சரியா, சரி.
2: ரெண்டு முறையில் தான் வெள்ளனம் வந்ததான். சரி, ஓகே. அந்த பாடலை சிஎம்ஆர் நேர்கள், சிஎம்ஆர் அறிவிப்பாளர், சிஎம்ஆர் பிரம்பராக 10 15 ட்ரக் டிரைவர்ஸ், கார உறவுகள், மற்றது வந்து பவனியா உறவுகள், மற்ற சுவாரைட்டிங் சுந்தரி உங்களோட சேர்ந்து, கார விபிள் எல்லாரோடும் சேர்ந்து, உங்களோட சேர்ந்து இந்த சிஎம்ஆர் இனி வரப்போற எல்லா நேர்களும் சேர்ந்து அழகான பாடலை கேட்டு ரசிப்போம்.
0: சரி, உங்களுக்காக பாடல் அளிக்கிறது டி எல் மகாராஜன் பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக்கி.
2: நன்றி, வணக்கம், நன்றி.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
2: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜே துர்கா தேவஸ்தானம், 18 சைபர் 8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca.

0: நேரம் 4:10. உங்கள் காலத்திலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: காலை வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: உங்களுடைய நினைவில் நின்ற 3 மணி நிகழ்ச்சியிலே வசந்த மாளிகையில் இருந்து நீங்கள் நேரமின்மையால் ஒளிபரப்பாமல் விட்ட ஒரு பாடல்
0: சார்,
1: குடிமகனே பெருங்குடிமகனே.
0: ஓஹோ, டிஎம் சௌந்தரராஜன் எல்லாரீஸ்வரி பாடிய பாடல் வசந்த மாளிகை திரைப்படம். இந்த ஆண்டு நீங்கள் பார்த்ததாக ஞாபகம் உங்களுக்கு ராஜவர்மன்? முதல் தரம் வெளிவரைக்கு பார்த்துருப்பீர்களா?
1: இல்லை, 2ம் தரம் தான். ஆமாம்.
0: சரி, 2ம் தரம் என்றால் சரி, ஆண்டு கணக்கெல்லாம் வேண்டாம். சரி, இதோ நீங்கள் கேட்ட பாடல் வருகிற நிலவலை மனதுக்குள்ளே நேத்துக்களோன்று கேட்க வெளியிட்டேன், வேண்டாம். சௌந்தரராஜன் எல்லாரையும் சொல்லி பாடுகின்ற பாடல் நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வைக்கி.
1: நன்றி, வணக்கம்.

0: ரவுக்கு அவசியம் பழகிவிட்டால் என்ன ரகசியம்?
1: கனிவிட்ட மாமரம் அணிலுக்கு மாத்திரம் காதலி வேறென்ன சாத்திரம்?
0: குடிமை

0: இனிய அளவிலும் விடுகின்ற வரையிலும் பார்த்து வைப்போம் நாம் பல முறை
1: குடிமகனே.
0: கொஞ்சம் எனக்கு

0: சாந்தா
1: நாரா
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: Asian Textiles in Marvaram Mega Sale. Towide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2,410, nighty $3,410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians மெகா சேல்.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
6: Everything okay, no problem andichinam.
7: Bar kalamu closing da tadikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155.
6: 416-268-0155. Last minute left. Closing
7: செல்லம் இல்லடா செல்வம்.
6: சரி சரி,
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
11: நேரம் 4:16 மணி சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 5 வரை நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாடல்களை கேட்க 4165930055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல்?
12: கோல்மால் படத்துல இருந்து நீ பேசும் பூவா பூவேனமா.
11: சரி, நீ பேசும் பூவா. ஹரிகரன் சித்ரா பாடிய பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும்.
12: நன்றி.
11: சரி, இதோ பாடல்.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சியறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000 மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ் ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபிஞ்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க்.
3: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
3: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
3: 416-271-5992
2: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992
4: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433
8: இது உங்கள் வானொலி CMR 101.3.
9: நேரம் 4:24. உங்களுக்கான நிகழ்ச்சி கேட்டுக்கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அளவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம் ஜோகா.
9: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
10: எனக்கு இன்னைக்கு கவிஞர் கங்கையம் மறந்த வரிகள்ல இசைஞானி தசையில
9: பாடுகின்ற பாடல். நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
10: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் கானம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: நேரம் 4:29. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என்னோட பெரும்பாகத்திலே இப்பொழுது 17 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தென்மேற்கு நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய பகற்பொழுது அதிகூடிய வெப்பநிலை 27 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியொளி நிறைந்தொரு நாளாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திக்க போகின்றோம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
2: தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல்? திரைப்படத்திலிருந்து அனுருன் பந்தமா பூமி பாடுகின்ற பாடல். நன்றி.

0: புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவது இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம் புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா பிரைஸ் பெஸ்டா டெலிவரி ஃபாஸ்டா ஆன்சர் என்ன தெரியுமா மேப்பிள் க்ரோசரி தான் உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா மேப்பிள் க்ரோசரி
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
1: 905-417-6069
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம் டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069

0: ஐந்து மணி நேரம் இணைந்து பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்கப்படுகிற தொலைபேசி ரகம் 4165935 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
1: வணக்கம், நான் பிரம்மச்சேரியிலிருந்து சிவா அழைக்கிறேன்.
0: சிவா சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: நான் வந்து இந்த விஜய் நடித்த நேற்றின் வந்தாய் படத்தில் உன்னை நினைத்து நான் என்னை மறப்பது அதுதான் நன்றிக்காக.
0: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா, சுஜாதா பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக்கி.
1: ஓகே, நன்றி சார். நன்றி.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
3: நான்கு மணி 44 நிமிடம் உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், ஜார் பேசுகிறீர்கள்.
4: வணக்கம், நான் நித்யா.
3: நித்யா சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: எனக்கு எங்கேயும் காதல் படத்தில் இருந்து தீயில்லை புகையில்லை அந்த பாட்டு.
3: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கி.
4: நன்றி, வணக்கம்.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும் 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்
4: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து
5: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
4: 416-834-2266
5: Jeeva Jewelers.
7: The friendly radio for Tamils around, around the universe. CMR Tamil FM 101.3.
8: Neram 4:52 நிமிடம் உங்களுக்கு அனுப்பினேன் ரவி சேவர் நேரே சந்திப்போம் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள் யார் பேசுகிறீர்கள்
9: வணக்கம் நான் ராம் கதைக்கிறேன்
8: சொல்லுங்கள் ராம் என்ன பாடல் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் தர்மா இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்ற ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக சிறப்பான நாளாக மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் ST செந்தில்நாதன் வணக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம்

0: நன்றி செந்தில்நாதன். இன்றைய நாள் மே மாதம் 26 2026 செவ்வாய்க்கிழமை. டொரண்டோ வெப்பநிலை 16°C இருக்கின்றது. காற்று மணத்தி அலத்துக்கு 9 km வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது.
1: செய்திகளுக்கு முதலிடம்.

நேரம் அதிகாலை 5:01. சிஎம்ஆர் தமிழகம் செய்திகள் வாசிப்பவர் தர்மா ஸ்டானிஸ்லோஸ், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். தரமற்ற போலியான மற்றும் பதிவு செய்யப்படாத சுகாதார தயாரிப்புகளின் பழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய செயற்திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் இலங்கையில் ஒரு வார கால விசேட பணியை ஆரம்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கீழ்த்தரமான அரசியலை குதிரை பேர கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்திய தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கடும் கண்டனம் என அண்ணா திராவிட கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கனடாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்தியாவின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், கெனடிய பிரதமர் மாக்கானியின் சமீபத்திய இந்திய பயணம் கனடா இந்தியா உறவில் ஒரு முழுமையான சீரமைப்புக்கு வழிவகுத்துள்ளது என்று கூறியிருக்கின்றார். கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டாவில் எபோலா வைரஸ் பரவல் அதற்கான நடவடிக்கைகளை விட மிக வேகமாக வளர்ந்து வருவதால் அதிகாரிகள் பின்தங்கியுள்ளனர் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் பெட்ரோஸ் அதனோம் கெய்ரோஸ் எச்சரித்துள்ளார்.

0: இலங்கை செய்திகள்.
1: நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு எதுவும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அடுத்த சில நாட்களுக்குள் 2 மசகு எண்ணெய் கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாக இயக்குநர் மயூர நெத்திக்குமாரகே தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருந்து தலா 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் அந்த கப்பல்கள் ஏற்றி வரவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் விலை உயர்வு குறித்து பரவி வரும் பொய் வதந்திகள் காரணமாகவே சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகள் அவதானிக்கப்பட்டதாக நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார மேலும் தெரிவித்தார். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் விசாரணை நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு தேவையான பணியாளர்களை உடனடியாக பணிக்கு அமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அமைச்சின் செயலாளர் மற்றும் மேலதிக செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். சிறுவர் பாதுகாப்புத்துறையில் தற்போது நிலவும் பிரச்சினைகள் மற்றும் இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து அமைச்சருக்கும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அதிகாரிகளுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தின் போது விசாரணைகள் மற்றும் அது சார்ந்த சேவைகளின் திறனை மேம்படுத்துவதற்காக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தற்போது நிலவும் வெற்றிடங்களை நிரப்ப வேண்டியதன் அவசியம் உட்பட சிறுவர் பாதுகாப்புடன் தொடர்புடைய அண்மைக்கால முன்னேற்றங்கள் குறித்து இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சட்டத்தின் விதிகளை நடைமுறைப்படுத்துவதில் அந்த அதிகார சபையின் சுயாதீன தன்மையை பாதுகாப்பது குறித்தும் இதன் போது அவதானம் செலுத்தப்பட்டது. தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுள்காலம் முடிவடையப் போகின்ற காரணத்தினாலேயே இவ்வாறான பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த மே தின கூட்டத்தின் போது உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளின் நீதிமன்ற வழக்குகள் குறித்து குறிப்பிட்டதுடன் மே மாதம் 25 அனைவரும் கைதட்டுவதற்கு தயாராக இருக்குமாறு நாட்டுக்கு அறிவித்திருந்தார். தேசிய இராணுவ தினத்தை முன்னிட்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்த சென்றபோது அதற்கு தடை விதித்த காவல்துறை எங்களை ஜூலை 3 வரை விளக்குமறையில் வைக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இதன் மூலம் ஜனாதிபதி தனது ஆதரவாளர்களை கைதட்ட வைக்கலாம் என நினைத்திருக்கலாம். இருப்பினும் நீதிமன்றம் அவர்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான தீர்ப்பை வழங்கவில்லை. முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை பரிசீலித்த நீதிமன்றம் எங்களுக்கு பிணை வழங்கியுள்ளது. மேலும் எமக்கு இழைக்கப்பட்ட அநீதி மற்றும் தவறு குறித்து நாம் ஏற்கனவே மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருக்கின்றோம். அத்துடன் நீதிமன்றத்தின் முன்னிலையிலும் எமது தரப்பு நியாயத்தை நிரூபிக்க நாம் தயாராக இருப்பதாக கூறிய அவர், எந்த ஒரு அரசாங்கத்தினதும் ஆயுட்காலம் முடிவுக்கு வரும்போது இவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாடுகளை காண முடியும். தற்போதைய அரசாங்கமும் அதுவே நடத்தியிருக்கின்றது எனவும் மேலும் தெரிவித்தார். தரமற்ற போலியான மற்றும் பதிவு செய்யப்படாத சுகாதார தயாரிப்புகளின் பழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய செயற்திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் உலக சுகாதார ஸ்தாபனம் இலங்கையில் ஒரு வார கால விசேட பணியை ஆரம்பித்துள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கை கிளையின் தகவலின்படி இந்த திட்டம் தேசிய ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகளுடனான உயர்மட்ட சந்திப்புடன் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த சந்திப்பின் போது சந்தை கட்டுப்பாடு வழிமுறைகளை வலுப்படுத்தல், பாதுகாப்பற்ற மருத்துவப் பொருட்களை தடுத்தல், கண்டறிதல் மற்றும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தல் போன்றவற்றுக்கான முன்னுரிமை வேலைத்திட்டங்களை அடையாளம் காணுதல் போன்ற விடயங்கள் குறித்து விரிவாக ஆராயப்படவுள்ளது. இந்த வரைவு தேசிய செயற்திட்டத்தின் முக்கிய கூறுகளை மேலும் மேம்படுத்துவதற்காக தேசிய ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் குழுக்களுடன் தொழில்நுட்ப ஆலோசனைகளும் நடத்தப்பட்டதாக உலக சுகாதார ஸ்தாபனம் மேலும் தெரிவித்துள்ளது.
0: இந்திய செய்திகள்.
1: நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையின் ஏலம் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் இணையம் மூலம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கட்டிட அனுமதிக்கான விண்ணப்ப கட்டணம், முன்வைப்பு தொகை, பாதுகாப்பு தொகை உள்ளிட்ட அனைத்தும் இணையதளம் மூலமே சமர்ப்பிக்கப்பட வேண்டுமெனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கீழ்த்தரமான அரசியலை குதிரைப்பேத கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்திய தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கடும் கண்டனம் என அண்ணா திராவிடர் கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சுத்த சுயம் பிரகாச தூய சக்தி என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டு அரசியலில் குதித்த திரையுலக பிரபலம் மக்களின் முழுமையான ஆதரவு தனக்கு கிடைக்கவில்லை என்ற நிலையில் தான் அமைத்த காட்சியை காப்பாற்ற பல்வேறு விதமான அரசியலில் ஈடுபட்டு வருவது வெட்கக்கேடான ஒன்றாகும். இது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத வகையில் மோசமான ஒரு குதிரைப்பேர அரசியலை நடத்தி தான் அமைத்த சிறுபான்மை ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முனைவது கண்டு தமிழக மக்கள் கேலி செய்கின்றனர். தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் 126 தொகுதி மக்கள் தனக்கு எதிராக வாக்களித்துள்ளனர் என்பதை சிறிதும் உணராமல் தான் எந்த கட்சியை தீய சக்தி என்று வர்ணித்து களமாடினாரோ அந்த கட்சியின் தயவில் வெற்றி பெற்ற ஒரு சில கட்சிகளை தேடிப்போய் ஆதரவு கேட்டதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சில சட்டமன்ற உறுப்பினர்களை புஷ்பா பட பாணியில் ஆதரவு பெற்றதும் ஒரு நேர்மையான அரசியல்வாதியின் செயலா என்று வாக்களித்த மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதேவேளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விசுவாசம் கொண்டுள்ள உண்மை தொண்டர்களின் கடுமையான உழைப்பால் அவர்களின் தியாகத்தால் வெற்றி பெற்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்களிடமிருந்து சபாநாயகர் அறையில் ராஜினாமா கடிதம் எழுதி வாங்குவதும் அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அமைச்சர் ஒருவரின் அறையில் அவர்களுடைய கைகளில் கட்சி உறுப்பினர் அட்டை வழங்குவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகத்தை குதிரை பேரத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. அடுத்தவர்களின் முதுகிலேறி பயணம் செய்வதில்தான் தங்களின் வாழ்வு இருக்கிறது என்று செயல்படும் புதிய கரகாட்ட கோஷ்டிக்கு தமிழக மக்கள் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்திகள்.
0: கனேடிய செய்திகள்.
1: கனடாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்தியாவின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பிரதமர் மாக்கானியின் சமீபத்திய இந்திய பயணம் கனடா இந்தியா உறவில் ஒரு முழுமையான சீரமைப்புக்கு வழிவகுத்துள்ளது என்று கூறினார். வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பான சந்திப்புகளுக்காக கனடாவில் இருக்கும் கோயல் திங்கட்கிழமை சர்வதேச வர்த்தக அமைச்சர் மனிந்தர் சிந்துவை சந்தித்தார். வரும் ஆண்டுகளில் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று சந்திப்புக்கு முன் அவர் தெரிவித்தார். 2026 ஆண்டில் ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இரு நாடுகளும் ஆர்வமாக உள்ளன என்றும் அவர் கூறினார். கோயலின் இந்த பயணத்தில் சுரங்கம், எரிசக்தி, வாகனத்துறை மற்றும் விண்வெளித்துறை போன்ற தொழில்துறைகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மூத்த வணிக பிரதிநிதிகள் உடன் செல்கின்றனர். கனடாவிற்கு இந்தியா மேற்கொண்டுள்ள மிகப்பெரிய வணிகக் குழு இது என்று இந்தியா குறிப்பிடுகின்றது. ஒட்டவா பயணத்தின் போது கோயல் பிரதமர் மாக்கானி மற்றும் வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் ஆகியோரை சந்திக்க உள்ளார். கனடாவில் இருக்கும்போது அவர் முன்னணி நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஓய்வூதிய திட்டங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளையும் சந்திக்க உள்ளார். இரு நாடுகளும் வாட்ஸ்அப் ராஜதந்திரம் என்று அவர் அழைத்த ஒன்றில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தொடர கனடா ஒரு தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்பும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் கூட்டாட்சி அமைச்சரவை உறுப்பினர் நவ்டி பெயின்ஸ் ஒன்டாரியோ லிபரல் தலைமை பதவிக்கான போட்டியில் களமிறங்குகின்றார். 2021 ஆண்டில் அரசியலில் இருந்து விலகுவதற்கு முன்பு பெயின்ஸ் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் அரசாங்கத்தில் அறிவியல் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பணியாற்றினார். மாகாண லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியை எதிர்கொள்வதாக அவர் சமீபத்தில் ரோஜர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகி பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் பெயின்ஸ் சமூக ஊடகங்களில் 16 வினாடிகள் கொண்ட ஒரு காணொலியை வெளியிட்டுள்ளார். அதில் திரையில் வாருங்கள் வேலையை தொடங்குவோம் என்ற வார்த்தைகளை தவிர வேறு எந்த செய்தியையும் வெளியிடவில்லை. இதேவேளை அவர் இந்த போட்டியில் இருப்பதை ஒன்றாரியோ தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது. தற்போதைய மாகாண குழு உறுப்பினரும் முன்னாள் மருத்துவ தலைவருமான லீ பேர்க்லாப் வியூக நிபுணரும் முன்னாள் அரசியல் ஊழியருமான டிலான் மெராண்டோ ஆகியோரும் லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் களமிறங்கியுள்ளனர். இதே நேரத்தில் குழு உறுப்பினர் ரப் செர்ஜானேக் மற்றும் வீட்டு வசதி ஆர்வலர் எரிக் லோம்பார்டி ஆகியோர் போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருகின்றனர்.
0: உலகச் செய்திகள்.
1: ஹொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகண்டாவில் ஈபோலா வைரஸ் பரவல் அதற்கான நடவடிக்கைகளை விட மிக வேகமாக வளர்ந்து வருவதால் அதிகாரிகள் பின்தங்கியுள்ளனர் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் பெட்ரோஸ் அதனாம் கெய்ரோஸ் எச்சரித்துள்ளார். ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் இணையவழி கூட்டத்தில் பேசிய அவர், ஈபோலா பாதிப்புகளை கண்டறிவதில் ஏற்பட்ட தாமதத்தால் அதிகாரிகள் தற்போது பின்தங்கியுள்ளனர் என்றும், இந்த தொற்று நோய் நிலைமை சீரடைவதற்கு முன்பு மோசமடைய வாய்ப்புள்ளது என்றும் கூறினார். இந்த நாடுகளில் வடக்கு கிவு மாகாணங்கள் மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதும் இந்த நோய் தொற்று பரவலுக்கு காரணமான பண்டிக் புக்கோயோ வைரஸ் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் எதுவும் இல்லாததும் தற்போது பரவி வரும் இந்த நோயை கட்டுப்படுத்துவதை சிக்கலாக்குகிறது என்றும் அவர் தெரிவித்தார். டிஆர்சி மற்றும் உகண்டாவில் 900க்கு மேற்பட்ட சந்தேகத்துக்கிடமான பாதிப்புகளும் 200க்கு மேற்பட்ட இறப்புகளும் பதிவாகியுள்ளன. உலக சுகாதார அமைப்பு இந்த நோய் பரவலை சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்துள்ளது. ஆனால் இது ஒரு பெருந்தொற்றை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டிருக்கவில்லை என்றும் அது அறிவுறுத்தியுள்ளது. டிஆர்சியின் இடுரி மற்றும் வடக்கு கீவு மாகாணங்கள் மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதும் இந்த தொற்று நோய் பரவலுக்கு காரணமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது புதிய வடிவ அடிமைத்தனத்தை தோற்றுவிப்பதாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை 14 லியோ எச்சரித்துள்ளார். பூகோள அரசியல் மற்றும் வர்த்தக ஆதிக்கத்துக்காக சக்தி வாய்ந்த எந்த ஒரு படிமுறை தீர்வையும் உருவாக்குவதை விடுத்து ஏஐ தொழில்நுட்பத்தை உடனடியாக ஆயுதமற்றதாக்க வேண்டுமென்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். வத்திக்கானில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மனித தனது முதலாவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கலைக்களஞ்சிய போதனை அறிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஆதிக்கம் மற்றும் மரணத்துக்கான ஒரு கருவியாக ஏஐ மாறுவதில் இருந்து அது விடுவிக்கப்பட வேண்டுமென்றும், அணுசக்தியைப் போலவே இதுவும் மனிதகுலத்தின் பொதுவான நன்மைக்காக பயன்படுத்த வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்க இராணுவத்தின் தன்னாட்சி போர் முறைகளுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி வரும் ஏஐ நிறுவனமான அன்ட்ரோபிக்கின் இணை நிறுவனர் கிறிஸ்டோபர் ஓலா திருத்தந்தையின் இந்த அறிக்கையை வரவேற்றுள்ளார். வேலைவாய்ப்பு இழப்பு மற்றும் சிக்கலான ஏஐ செயல்பாடுகள் குறித்து அவர் கவலை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் நியாயமான போர் என்ற கோட்பாடு முற்றிலும் காலாவதியானது என குறிப்பிட்டுள்ள அவர், எந்தவொரு படிமுறை தீர்வும் ஒரு போரை தார்மீக ரீதியாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மாற்றிவிட முடியாது என்றும், உயிரை பறிக்கும் தீர்மானங்களை தொழில்நுட்பத்திடம் ஒப்படைக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தரமற்ற போலியான மற்றும் பதிவு செய்யப்படாத சுகாதார தயாரிப்புகளின் பழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய செயல் திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் இலங்கையில் ஒரு வார கால விசேட பணியை ஆரம்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கீழ்த்தரமான அரசியலை குதிரை பேர கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்திய தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கடும் கண்டனம் என அண்ணா திராவிட கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கனடாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்தியாவின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், கனடிய பிரதமர் மாக்கானியின் சமீபத்திய இந்திய பயணம் கனடா இந்தியா உறவில் ஒரு முழுமையான சீரமைப்புக்கு வழிவகுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகண்டாவில் ஈபோலா வைரஸ் பரவல் அதற்கான நடவடிக்கைகளை விட மிக வேகமாக வளர்ந்து வருவதால் அதிகாரிகள் பின்தங்கியுள்ளனர் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் பெட்ரோஸ் அதனம் தெரிவித்துள்ளார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm துள்ளும் தமிழ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நாள் இறையோசி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க

0: ஒலிசகந்த பாடலுடன் இன்றைய நாள் இறையோசை நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வந்தது. உங்களின் எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருந்தால் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களின் எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். டொரோடோ நேரம் அதிகாலை 5:34 நிமிடம். டொரோடோவின் வெப்பநிலை 16 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. காற்று வடத்தி அளத்துக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது. நேர்கள் ஒலிக்க இருக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து சிஎம்ஆர் விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் Active Green and Rosil முழுமையான body work services மற்றும் insurance coverage repairs. உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: Everything okay, no problem and jinam
3: bar kalam closing da adikira nadi
4: customer you're trying to reach is not available.
1: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155, 416-268-0155.
2: Last minute le closing jeda Pradeep Selvathukku thanks.
3: Chellam illa da Selvam.
2: Sari sari.
5: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
6: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
7: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
8: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: பிறர் கடுமையாக விமர்சிக்கும் பொழுது பொறுமையாக இருப்பவர்கள் கோழிகள் இல்லை, ஒற்றுமையை விரும்புபவர்கள். பிறர் கடுமையாக விமர்சிக்கும் போது பொறுமையாக இருப்பவர்கள் கோழிகள் இல்லை, ஒற்றுமையை விரும்புபவர்கள். டொரோண்டோ நேரம் அதிகாலை 5:37 நிமிடம். இது சிஎம்ஆர் விடியலுக்கான நேரம்.
9: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றது நீ மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதே சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றது நீ குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கையில் துன்பத்திற்கு ஆளாகும் போதுதான் வாழ்க்கையை ஆழமாக பார்க்கவும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளவும் செய்கின்றார்கள். இது புத்திசாலித்தனத்தின் அறிகுறி அல்ல. ஆனந்தமாக இருக்கும் போதுதான் வாழ்க்கையை மிக ஆழமாக பார்க்க வேண்டும். ஆனால் சந்தோஷமாக இருக்கும் போது பலரும் வாழும் விதம் மிகவும் மேலோட்டமானதாகவும் அற்பமானதாகவும் இருக்கிறது. வாழ்வில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால்தான் அவர்களால் வாழ்க்கையை ஆழமாக பார்க்க முடிகிறது. நீங்கள் ஆசிரமத்தில் தங்கியிருப்பதாக யாரிடமாவது சொல்லி பாருங்கள். உடனே அவர்கள் என்ன ஆயிற்று, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டதா என்று துக்கம் விசாரிப்பார்கள். பெரும்பாலான மனிதர்கள் தங்களது வாழ்வில் ஏதாவது மோசமாக நடந்தால்தான், இல்லையென்றால் எல்லாமே தவறாக போனால்தான் வாழ்வின் ஆழமான பரிணாமத்தை நோக்கி போவார்கள் என்று கருதி இத்தகைய கேள்விகளை கேட்கின்றார்கள். இது மனித குலத்தின் துரதிருஷ்டவசமான வரலாறு. ஆனால் இது இப்படி இருக்க தேவையில்லை. அதிகமான மக்கள் ஏதோ ஒன்றை செய்கின்றார்கள் என்றால் அது சரியான செயலாக ஆகிவிடாது. கடந்த காலத்தை திரும்பி பார்த்தாலே இதற்கு ஏகப்பட்ட உதாரணங்களை எடுக்க முடியும். 1970களில் கிட்டத்தட்ட 80% ஆண்கள் புகைப்பிடித்தார்கள். அந்த காலகட்டத்தில் அது சரியான செயலாக கருதப்பட்டது. புகை பிடிக்காமல் இருந்தால் நீங்கள் சரியான ஆண் இல்லை என்ற கருத்து அப்போது உருவாக்கப்பட்டது. அது எல்லோரும் நம்பினார்கள். இளைஞர் சமுதாயமே இதை கர்ம சிரத்தையோடு பின்பற்றியது. ஆனால் இன்று புகைப்பிடிப்பது என்பது ஒரு அபத்தமான செயல் என்ற பெரும் பிரச்சாரம் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் பயனாக புகைப்பிடிப்போரின் எண்ணிக்கை இன்று நம்ப முடியாத அளவு குறைந்திருப்பதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த பிரச்சாரமும் விழிப்புணர்வும் இதே போல தொடர்ந்தால் இன்னும் 50 ஆண்டுகளில் எவருமே புகைப்பிடிக்க மாட்டார்கள். கடந்த காலங்களில் மக்கள் அதிகம் புகைப்பிடித்தார்கள், அதிகமாக இருமினார்கள், புற்றுநோயால் பீடிக்கப்பட்டாலும் புகைப்பிடிப்பதை தொடர்ந்தார்கள் என்பதை எதிர்கால சந்ததியினரால் நம்புவதற்கு கடினமாக இருக்கும். அப்படி ஒரு காரியத்தை மக்கள் கடந்த காலத்தில் ஏன் செய்தார்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ளக்கூட முடியாது. வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகையே நாம் குறைக்க முயன்று கொண்டிருக்கும் போது மனிதர்கள் எப்படி புகைப்பிடித்திருக்க கூடும்? 2 தலைமுறைகளுக்கு பிறகு புகைப்பிடிக்கும் பழக்கம் ஒன்று இருந்ததாக அவர்கள் நம்பவே மாட்டார்கள். விக்டோரியா மகாராணி காலத்தில் இங்கிலாந்திலும் ஐரோப்பாவிலும் பல தேசங்களிலும் காச நோயால் பீடிக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு நாகரிகமாகவே கருதப்பட்டு வந்தது. இதை நீங்கள் நம்புவீர்களா? ஆனால் உண்மை இதுதான். காசநோய் இருப்பது அன்று நாகரிகமாக இருந்தது. நிறைய இளம் புத்திசாலிகளும் கவிஞர்களும் கலைஞர்களும் புத்திசாலிகள் என்றால் இருமிக்கொண்டே இருக்க வேண்டும் என கருதியதால் காசநோய்க்கு சிகிச்சை எடுக்க கூட மறுத்தார்கள். அவர்களின் நோயின் தாக்குதல் தீவிரமாகி இறந்தும் போனார்கள். ஒருவர் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருந்தால் அவருக்கு மூளை இல்லை, அவர் வெறும் மாமிச பிண்டம் என்று கருத்தும் நிலவியது. காசநோய்க்கு நாம் பறிகொடுத்த மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர் ஜான் கீட்ஸ் தனது நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள மறுத்ததால் 25 வயதிலேயே இறந்து போனார். இது நடந்தது 1 நூற்றாண்டு அல்லது 2 நூற்றாண்டுகளுக்கு முன்புதான். இப்போது இதை நீங்கள் நம்புவீர்களா? உங்களது மனம், உடல், உணர்வு ஆகிய மூன்றுமே உங்கள் வாழ்வின் ஆதாரமான உயிர் சக்திக்கு எதிராக வேலை செய்கின்றன. இதுதான் துயரத்தின் ஊற்றுக்கண். உங்களின் உயிர் சக்தி அளவற்ற ஆனந்தத்தை அடைய எப்போதும் ஏங்கிக் கொண்டிருக்கும் போது உங்களது மனமும் உணர்வுகளும் சில நேரங்களில் உங்களது உடலும் எதிர்த்து

கொள்ள முடியாது. உங்கள் வாழ்வுக்கு எதிராகவே நீங்கள் செயல்படுவதால் இது மிகவும் ஆழமான முட்டாள்தனமாகும். நல்லது நேர்களே, நான் வாசித்ததிலிருந்து மலர்ந்தது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா.

0: படிச்சவங்க நாலு பேர் சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: நேர்கள் இதுவரை விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். பணமும் வேண்டும், நல்ல குணமும் வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுங்கள். வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி உங்களை தேடி வரும். பணமும் வேண்டும், நல்ல குணமும் வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுங்கள். வாழ்க்கையில் வெற்றி எப்பொழுதும் உங்களை தேடி வரும். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 4167002222 J.CA. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.

0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்
1: பவுன் அடகு சேவை கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
2: Listen to us around the universe. www.cmr.fm
3: தொடர்ந்து அதிகாலை 5:47 நிமிடம் தொடர்ந்து வெப்பநிலை 16 பாகி செல்சியஸாக இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியனை நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கப் போகின்றது. நேர்கள் இப்பொழுது முதல் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். வைகரை வசந்தம் நிகழ்ச்சியில் நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திரும்ப நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க 4165930055 இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்கள், திருமண நாட்களை கொண்டாடுகிற அனைவருக்கும் நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
4: ஹாப்பி ஆனிவர்சரி.

இன்றைய நாள் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒலிக்கின்ற பாடல் ஜென்டில்மன் திரைப்படத்திலிருந்து.

0: பிராம்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
1: மிசிசாகா பிராம்டனில் இருப்பவர்கள் உங்களின் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்டனில் பிராம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: வணக்கம், this is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
5: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
7: நிமிடம் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற நேரொருவரை இந்த வேளையில் இணைத்து விடலாம். வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
8: ஓ, வணக்கம், தர்ம நான் பரமேஸ்வரன் பேசுகிறேன். இன்று எனது மகளுடைய பிறந்த நாளை பற்றி ஒரு அறிவிப்போம்.
7: சொல்லுங்கள்.
8: அன்பு மகள் மைதிலி பரமேஸ்வரன் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவருடைய அன்பு அம்மா கலைமதி பரமேஸ்வரன், தம்பி விஷாகன் மற்றும் பத்மநாபன் குடும்பம், சுஜித், மனோஜினி மற்றும் முத்தார் உறவினர்கள், சகோதரர்கள் அனைவரும் நேருடைய காலம் பார்க்க வாழ்த்துகிறோம்.
7: அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் உங்களுடைய மகளுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
8: நன்றி, வணக்கம்.
7: நன்றி.

0: வைகரி வசந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேரை இந்த வேளையில் இணைத்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: என்னுடைய நண்பர்கள் இருவர் இன்று அகவை 60 கொண்டாடுகிறார்கள். அதன் முதலாவதாக சாந்தினி குகநாதன் அவர்கள் என்னுடன் வேலை செய்பவர். அவரை மார்க் குமசல் நண்பர்கள் சார்பாக நெடுனி வாழ்கவென வாழ்கிறேன். அடுத்து தயாநிதி முருகானந்தன் அவர்களை அவரது மகள்கள் சுகன்யா சாருண்யாவுடன் சேர்ந்து, கலா தயா மலர் அவர்களுடன் சேர்ந்து, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் இருவரையும் இறையருள் கூடி நீண்ட ஆயுள் சுகத்துடன் நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி.
0: அவர்கள் இருவருக்கும் நாங்களும் கலையகம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: நன்றி. தொடர்ந்து காலை 6:02.

0: இன்றைய நாள் மே மாதம் 26 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 16°C இருக்கின்றது. காற்று மணத்தியாலத்துக்கு 9 km வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாள் சூரிய ஒளி நிறைந்த ஒரு நாளாகவும் அதிகூடிய வெப்பநிலையாக 27°C இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. மலர்ந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே இனிய நல்ல ஒரு நாளாக அமைய வேண்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்களின் பின் தர்மா. புத்தம்பது காலையில் முதலில் குரல் அமுதம். இன்றைய நாள் குரல் அமுதம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

நீர்கள் இன்றைய நாளுக்கான குரல் அமுதம் கேட்டீர்கள். இன்றைய நாள் நச்சிந்தனை. கவலையை தீர்க்க வேண்டுமென்றால் அதன் ஆணிவேரை கண்டுபிடிக்க வேண்டும். பேச வேண்டிய நேரத்தில் மட்டும் பேசினால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். தன்னம்பிக்கை இருந்தால்தான் குறுகிய வட்டத்தில் இருந்து வெளியில் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும். சவால்களை தைரியமாக எதிர்கொண்டால் மனம் உறுதியடையும். ஒவ்வொரு வலியும் உங்களை வலிமையாக்குகின்றது என்பதை எப்பொழுதும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நேர்கள் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை கேட்டீர்கள்.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். முன்னாள் அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சியிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் இன்று அவர் முன்னிலையாகியுள்ளார். நாட்டில் நிலவும் தற்போதைய பொருளாதார யதார்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் எதிர்வரும் சில தினங்களில் எரிபொருள் விலைகளை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரபல பொருளாதார ஆய்வாளர் தனாந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் ஒட்டுமொத்த மாகாண சபை முறைமையே இல்லாமல் செய்வதற்கான சூழலை தற்போதைய அரசு தோற்றுவித்து வருகிறது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை மத்திய வங்கி நாணய கொள்கை சபை ஓரிரவு வட்டி கொள்கையை 8.75% அதிகரிக்க நாணய சபை தீர்மானித்துள்ளது. கல்வியே ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்துக்கும் விடுதலை பயணத்துக்கும் முக்கிய அடித்தளமாக இருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்த நிலையில் விநியோக சங்கிலியின் மீள்திறன் மற்றும் இணைப்பு தடைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு குவாட் நாடுகளை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் உன்னாவோ பகுதியில் உள்ள அக்ரா லக்னோர் விரைவுச்சாலையில் பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பயணிகள் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழக வெற்றிக்கழக அரசின் விவசாயிகள் பெற்ற பயிர்கடன் தள்ளுபடி மற்றும் மாதந்தோறும் 200 யூனிட் இலவச மின்சாரம் என்ற போலியான அறிவிப்பை தொடர்ந்து விவசாய பயிர்கடன் தள்ளுபடி என்பதும் ஏமாற்று வேலையே என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் புதிய டிஜிபியை நியமனம் செய்வது மத்திய உள்துறை அதிகாரிகளுடன் தமிழக அரசு இன்று ஆலோசனை நடத்துகின்றது. அதன் பின்னர் புதிய டிஜிபியை தமிழக அரசு நியமிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டொரண்டோ மேயர் ஒலிவியா சாவ் மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியா டோரி தலைமை பதவிக்கான வேட்பாளர் கொரலின் பைண்டலே கடந்த கூட்டாட்சி தேர்தலில் தன்மீதோ அல்லது தனது பிரச்சாரத்தின் மீதோ எந்த ஒரு விசாரணையும் நடைபெறுவது குறித்து தனக்கு தெரியாது என்றும் தனக்கு எதிரான முறைகேடு குற்றச்சாட்டுகள் அனைத்தும் முற்றிலும் பொய்யானவை என்றும் தெரிவித்துள்ளார். கனடா மற்றும் அமெரிக்கா முழுவதும் உள்ள தெற்காசிய வணிக உரிமையாளர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்களை குறிவைத்த ஒரு சர்வதேச குற்ற வழக்கு அமைப்பின் ஒரு பகுதியாக இருந்ததற்காக 17 பேரை கைது செய்துள்ளதாக கனடிய காவல்துறை திங்களன்று தெரிவித்துள்ளது. வடகொரியாவின் அணு ஆயுத மற்றும் ஏவுகணை செயல்பாடுகள் குறித்தும் இணையம் சார்ந்த கவலைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் பியாங்காயின் முழுமையான அணு ஆயுத ஒழிப்புக்கான தங்கள் உறுதிப்பாட்டை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக சீனாவுக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திஸ்தா நதி விரிவான மேலாண்மை மற்றும் சீரமைப்பு திட்டம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் இப்பயணத்தின் முக்கிய அம்சமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுரேனியம் கையிருப்பை சீனாவுக்கு மாற்றுவதற்கான வழிகளை ஈரான் ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடந்த அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட அப்பாஸ் அக்பரியை ஈரான் நேற்றைய தினம் தூக்கிலிட்டதாக AFP செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது. CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: டோரோட்டோ நேரம் காலை 6:09. புதிதாக ஒரு நாள் எம் வாழ்வில் இன்று பிறந்திருக்கின்றது. பல பல ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள், லட்சியங்கள் எங்கள் ஒவ்வொருவர் மனங்களிலும் மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தம் புதிய நாள் எம்முள் புது சிந்தனையை வளர்க்கட்டும், புதிய உற்சாகத்தை தரட்டும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் நல்லவையாகவே அமையட்டும். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 மணி வரை காற்றலைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா.

இன்றைய நாள் புத்தமது காலை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க. ஒலிக்கின்ற பாடல் அல் அலி அர்ஜுனா திரைப்படத்திலிருந்து.

கெட்ட பழக்கங்கள் இருப்பவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் திருந்தி விடுவார்கள். ஆனால் கெட்ட எண்ணங்கள் உள்ள நபர்களோ திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. தொடர் நேரம் காலை 6:17 நிமிடம் சிஎம்ஆர் தமிழப்பும் காற்றலைகளில் புத்தம்புது காலை நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள்.

0: CMR தமிழ் FM. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா? சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: தொடர்ந்து காலை 6 மணிக்கு 20:19 காலிகளுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் டொரண்டோ போலீசார் விடுத்திருக்கின்ற அறிவித்தலை பார்த்துவிடலாம். இன்று அதிகாலை ஈஸ்ட் ஜோக் பகுதியில் நடந்த மோசமான ஒரு விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிய ஆண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்து இருக்கின்றார்கள். குறிப்பிட்ட சம்பவம் அதிகாலை 12:30 பேபியூ அவென்யூ மற்றும் போட்ரி ரோட் அருகே நடந்ததாக போலீசார் தெரிவித்து இருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் பல மோட்டார் சைக்கிள்கள் வேகப் போட்டி ஒன்றில் ஈடுபட்டதாகவும், இதன்போது கட்டுப்பாட்டை இழந்த ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் இந்த சம்பவ இடத்திலேயே எதிரில் வந்த ஒரு வாகனத்தால் மோதப்பட்டு இருந்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்து இருக்கின்றார்கள். குறிப்பிட்ட பகுதியில் போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மேலும் தெரிவித்து இருக்கின்றார்கள்.

மற்றொன்றிடம் காலை 6:26 காலையுடன் காலைப்பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். குடும்பத்தில் நிம்மதி வேண்டுமா, ஆண்கள் செய்ய வேண்டியது என்ன, அவர்களுக்கான அறிவுரை என்று ஒரு அறிவித்தரங்கை விடுக்கப்பட்டு ஒரு கருத்தரங்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. அதில் பல ஆண்கள் தங்களை பதிவு செய்து அந்த கருத்தரங்கு நடக்கின்ற இடத்துக்கு போயிருந்தார்கள். ஆனால் அந்த கருத்தரங்கு அங்கே கன ஆண்கள் வந்திருந்தாலும் 10 வினாடிகளில் வந்தவர் தனது கருத்தை சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், மனைவி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அமைதியாக இருங்கள், மனைவி பேசாதிருக்கும் போது நீங்கள் பேசாது இருங்கள், இதுதான் குடும்பத்தில் நிம்மதிக்கான வழி என்று சொன்னாராம் அந்த அனுபவப்பட்ட அந்த பேச்சாளர்.

0: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட்கோ.
1: தொடரிடம் காலை 6:28. தமிழர்கள் வாழ்ந்து இருந்து போன தாயகத்தை காக்கவும் மீட்கவும் களமாடியவன் கதை. தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக பிரிகேடியர் தீவன் அவர்களின் பாதம் பதித்த களம். இசையமைப்பாளர் இசைப்பிரியனின் இசையில் தமிழ் கவிஞர்கள் எழுத்தில் வார்த்தெடுத்த வரிகளில் தமிழ் தேசிய கலைஞர்களின் உருவாக்கத்தில் கண்ணீருடன் நாயகன் பிரிகேடியர் தீவன் மற்றும் விடுதலை கேணல் தீபன் ஆகியோரின் உண்மை வரலாற்றுடன் உணர்வின் வழியாக திருமதி இலக்கியா தீபன் அவர்களின் எண்ணத்திற்கும் செயலாக்கத்திற்கும் அமைவாக தேசக்காற்று ஆவணக் காப்பகத்தின் உருவாக்கத்தில் வழிபெறும் பிரிகேடியர் தீபன் களமுனைகளின் செருக்கள நாயகன் புத்தகம் இதனுடன் ஒளிப்பேளையும் வெளியீட்டு விழா 30 சனிக்கிழமை மாலை 4 ஸ்காப்ரோவில், தமிழிசை கலாமன்றம், 11-20 டாப்ஸ்கோட் ரோட், யூனிட் 3, ஸ்காப்ரோவில். தேசிய ஆளுமைகளின் நிர்வாகத்தில் மாணவர்கள் வழங்கும் இசை நிகழ்வு அனுமதி இலவசம். பிரிகேடியர் தீபன் மலராக்க குழுமம். தொடர்புகளுக்கு 416-456-6467-647-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6467-6367-6367-6367-6367-6367-6367-6367-6367-6367-6367- 7837466 info@thesakattu.com. நேர்கள் தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக பிரிகேடியர் தீபன் அவர்களின் களமுனைகளின் சிறுக்கள நாயகனின் ஒலிப்பிழை வெளியீட்டு விழா தொடர்பான அறிவித்தலை கேட்டீர்கள்.
2: Listen to us, around the universe. www.cmr.fm.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
1: தொடர்ந்து நேரம் காலை 6:30.
3: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
4: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: முன்னாள் அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சியிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். நாட்டில் நிலவும் தற்போதைய பொருளாதார யதார்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் எதிர்வரும் சில தினங்களில் எரிபொருள் விலைகளை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரபல பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் ஒட்டுமொத்த மாகாண சபை முறைமையை இல்லாமல் செய்வதற்கான சூழலை தற்போதைய அரசு தோற்றுவித்து வருகிறது என்றே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் உன்னாவோ பகுதியில் உள்ள ஆக்ரா லக்னோ விரைவு சாலையில் பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பயணிகள் 6 பேர் உயிரிழந்தனர். தமிழக வெற்றிக்கழக அரசின் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி மற்றும் மாதந்தோறும் 200 யூனிட் இலவச மின்சாரம் போன்ற போலியான அறிவிப்பை தொடர்ந்து விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்பதும் ஏமாற்று வேலையே என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். டொரண்டோ மேயர் ஒலிவியா சவ் மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். கனடா மற்றும் அமெரிக்கா முழுவதும் உள்ள தெற்காசிய வணிக உரிமையாளர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்களை குறிவைத்த ஒரு சர்வதேச குற்ற வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருந்ததற்காக 17 பேரை கைது செய்துள்ளதாக கனடிய காவல்துறை அறிவித்துள்ளது. வடகொரியாவின் அணு ஆயுத மற்றும் ஏவுகணை செயற்பாடுகள் குறித்தும் இணையம் சார்ந்த கவலைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். யுரேனியம் கையிருப்பை சீனாவுக்கு மாற்றுவதற்கான வழிகளை ஈரான் ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
5: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
4: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
6: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
7: Working for you.
6: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
9: யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்க கனடா கிளை நடாத்தும் பல்கலைச்சங்கமம் கலை நிகழ்ச்சி மே மாதம் 30 சனிக்கிழமை மாலை 4 மார்க்கம் அண்ட் லோரன் சந்திப்பில், இலக்கம் 550 மார்க்கம் ரோடில் அமைந்திருக்கின்ற சீதபரே கொலேஜியேட் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெறும். 6479919362. பிரிகேடியர் தீபன் மலராக்க குழுமம் நடாத்தும் பிரிகேடியர் தீபன் கலமுனைகளின் செருக்கலநாயகன் புத்தகம் மற்றும் ஒளிப்புகளை வெளியிட்டு விழா மே மாதம் 30 சனிக்கிழமை மாலை 4 இலக்கம் 1120 டாப்ஸ்கோட் ரோடு யூனிட் 3 அமைந்திருக்கின்ற தமிழிசை கலாமன்றத்தில் நடைபெறும். 4372251286. கனடா நெல்லியடி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் வருடாந்த ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை, இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் அமைந்திருக்கின்ற நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-844-7390.
8: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

தொடரிடம் காலை 6:36 காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். எங்கள் வாழ்க்கையிலே பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவை, நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், இது செய்தால் எங்கள் வாழ்க்கை முன்னேறும் என்பதைக்கு பதிலாக மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் என்ன குறை காணலாம், அல்லது அவர்களை என்ன மாதிரியாக நாங்கள் இழிவுபடுத்தலாம் என்றதில்தான் எங்களுடைய வாழ்க்கையில் அரை நேரம், அரை வாழ்க்கையும் அரை பாதி வாழ்க்கையும் சென்று விடுகின்றது. குறிப்பாக அந்த எண்ணங்கள் மற்றவர்களை இழிவுபடுத்த வேண்டும், மற்றவர்களில் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு என்பதை தவித்து எங்களுடைய வாழ்க்கையை, நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை நாங்கள் ஒரு நேர்கோட்டில் வாழ்ந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். இதை விட்டுவிட்டு நாங்கள் எப்பொழுதுமே மற்றவர்கள் வாழ்க்கையிலே தான் குறிக்கோளாக இருக்கின்றோம். உதாரணத்துக்கு, ஒரு தம்பதி 50 வயதில் குழந்தை பெற்றுக் கொள்ளுகிறார்களா, அதை பற்றி விமர்சிக்காமல் பேசாமல் விட்டுவிடுங்கள். ஒரு பெண் பலகாலம் சென்று திருமணம் முடிக்கவில்லையா, பரவாயில்லை, அதையும் விட்டுவிட்டு உங்கள் வேலையை பார்த்து கொள்ளுங்கள். திருமணம் முடிந்து 5 ஆண்டுகள் ஆகி இன்னும் அவர்களுக்கு குழந்தை பெற்றுக் கொள்ளவில்லையா, அதை பற்றி விமர்சிக்காமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அவன் 30 வயது கடந்தும் ஒழுங்கான தொழில் இல்லாமல் அலைந்து கொண்டு விமர்சனம் செய்யாமல் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுங்கள். அவள் கல்விக்காக வெகு தொலைவில் சென்று தனியே தங்கியிருந்து படிக்கின்றாளா, தேவையில்லாத கதைகளை கதைக்காமல் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்ப வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுங்கள். அவரவர் அவர் விரும்பியவாறு வாழ்ந்து கொள்ளட்டும். அவர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத, உங்களால் கற்பனை பண்ண முடியாத அளவு சோகங்களும் துயரங்களும் இருக்கும். அவர்களை கண்டால் புன்னகையுடன் உரையாடுங்கள். மனதுக்குள் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று கதைத்து விடாதீர்கள். அவங்களது வாழ்க்கை உங்களுக்கானது, அவர்களுக்கான வாழ்க்கை அவர்களுக்கானது. புறம் பேசி அலைவதை விட இத்தகைய மனநிலை அமையப் பெற்றால் நாம் உயர்ந்தவர்களாக மற்றவர்கள் கண்களுக்கு தெரிவோம் என்பதைத்தான் இந்த வேளையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.

0: கொண்டாடுகின்றனர். எஸ்தர், எஸ்டி அல்லது சில்வியா என்ற பெயர்களாலும் இவர் அழைக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்து இருக்கின்றார்கள். மே மாதம் 15 தேதி இரவு 11 மணி அளவில் ஏர்பெல்ஸ் பார்க் பகுதியில் இவர் கடைசியாக காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்து இருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து மே 16 தேதி அதிகாலை 12 மணிக்கு அவர் பாதிஸ் வீதியில் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்து இருக்கின்றார்கள். சிறுமியை கண்டுபிடிக்க உதவும் தகவல்களுக்கு டொரண்டோ போலீசார் 25,000 டாலர் பரிசுத் தொகையையும் அறிவித்து இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 10 நாட்களாக இந்த சிறுமியை போலீசார் தேடி வருகிறார்கள். இப்பொழுது பொதுமக்களின் உதவியையும் நாடி நிற்கின்றார்கள். எஸ்தர் 5 அடி 2 அங்குல உயரம் கொண்டவர் என்றும் நடுத்தர உடலமைப்பும் பழுப்பு நிற முடியுடையவர் என்றும் போலீசார் தெரிவித்து இருக்கின்றார்கள். யாராவது இந்த சிறுமியை பற்றி தகவல் தெரிந்தால் தங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறும் டொரண்டோ போலீசார் கேட்டிருக்கின்றார்கள்.
1: Listen to us around the universe. www.cmr.fm. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
5: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஒரு பணக்கார இளைஞரின் விலையுந்த கார் ஒரு வீதியில் நின்று கொண்டிருந்தது. ஏழை சிறுவன் ஒருவன் எட்டி நின்று அந்த காரையே ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தான். சிரித்து கொண்டே அந்த இளைஞன் சொன்னான், இந்த கார் இது என் அண்ணன் எனக்கு பரிசளித்தது என்றே. அப்பொழுது அந்த ஏழை சிறுவன் முகத்தில் ஒரு வியப்பு இருந்ததை அந்த பணக்கார இளைஞன் கண்டான். உடனே கேட்டான், உனக்கும் இப்படி ஒரு அண்ணன் இருந்திருக்கலாம் என்று ஆசைப்படுகிறாயா என்றே அந்த இளைஞன் கேட்டான். அப்பொழுது அந்த சிறுவன் சொன்னான், இல்லை இப்படியோர் அண்ணனாக நான் வளர வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்றான் அந்த ஏழை சிறுவன். எப்போதும் எண்ணங்கள் உயர்வாகவே இருக்கட்டும்.

தொழிலும் காலை 6:52 புத்தமது காலையுடன் காலை பொழுதில் நேரும் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். கோடைக்காலம் வந்துவிட்டது. கினே டொரண்டோ நகர பகுதிகளிலும் மற்றும் கனடாவிலும் இந்த திருமணங்களுக்கு பஞ்சமே இருக்காது. இப்படித்தான் ஒரு தன்னுடைய மகன் திருமணம் இந்த கோடை காலத்தில் திருமணம் முடிக்க இருக்கிறது என்பதை அறிந்த தன்னுடைய தாயார் மகனை பார்த்து சொன்னார், போய் தாத்தாவிடம் திருமணத்துக்கு முன் ஏதாவது அறிவுரைகளை கேட்டுப்பார், தாத்தா உனக்கு நல்ல அறிவுரைகள் சொல்லுவார் என்று அப்பொழுது அந்த பேரனும் தாத்தாவிடம் போய், தாத்தா தாத்தா, நான் இந்த கோடை காலத்தில் திருமணம் முடிக்கப் போகின்றேன், உங்கள் அனுபவத்தில் எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்களே, என்னுடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு என்று. அப்பொழுது தாத்தா அந்த பேரனை பார்த்து சொன்னாராம், திருமணத்தில் இணைவதும் இராணுவத்தில் இணைவதும் ஒன்று, இமைப்பொழுதும் தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னாராம் அந்த தாத்தா அந்த திருமணம் முடிக்க இருக்கின்ற அந்த பேரனிடம்.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
2: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாக
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும் இலவசம்.
3: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
5: டொரண்டோ நேரம் காலை 7 மணி.
6: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
5: இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள புதிய நாடக மாற்று வீத தரவுகளின்படி அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பில் கணிசமான உயர்வு பதிவாகியுள்ளது. இதன்படி இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 328.69 ரூபாய் குறைவடைந்துள்ளது. நேற்றைய தினம் அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 336.42 ரூபாய் காணப்பட்ட நிலையில் இன்று அது 7.73 ரூபாய் வீழ்ச்சியடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தரமற்ற போலியான மற்றும் பதிவு செய்யப்படாத சுகாதார தயாரிப்புகளின் பழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய செயற்திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் உலக சுகாதார ஸ்தாபனம் இலங்கையில் ஒரு வார கால விசேட பணியை ஆரம்பித்துள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கை கிளையின் தகவலின்படி இந்த திட்டம் தேசிய ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகளுடனான உயர்மட்ட சந்திப்புடன் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த சந்திப்பின் போது சந்தை கட்டுப்பாட்டு வழிமுறை வலுப்படுத்தல், பாதுகாப்பற்ற மருத்துவ பொருட்களை தடுத்தல், கண்டறிதல் மற்றும் அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தல் போன்றவற்றுக்கான முன்னுரிமை வேலை திட்டங்களை அடையாளம் காணுதல் போன்ற விடயங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இந்த வரைவு தேசிய செயற்திட்டத்தின் முக்கிய கூறுகளை மேலும் மேம்படுத்துவதற்காக தேசிய ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் குழுக்களுடன் தொழில்நுட்ப ஆலோசனைகளும் நடத்தப்பட்டதாக உலக சுகாதார ஸ்தாபனம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் 4 நாள் வேலைவார முறைமையை அறிமுகப்படுத்துமாறு பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக தொழிலமைச்சின் செயலாளர் எஸ் எம் பிரியதர்ச தெரிவித்துள்ளார். தேசிய தொழில் ஆலோசனை சபைக்கு கிடைத்துள்ள இக்கோரிக்கைகள் குறித்து நிறுவனங்களின் தன்மைக்கு ஏற்ப ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்குமாறு தொழில் திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறையை மீண்டும் கொண்டு வருவது குறித்து இதுவரை இறுதி முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என அமைச்சின் செயலாளர் பிரியதர்ச ஆங்கில நாளொன்றுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். காசா நோக்கி பயணமான சமுத் குளோபல் புளோட்டிலா எனப்படும் சர்வதேச கப்பல் பேரணியில் பங்கேற்று பின்னர் இஸ்ரேலிய படையினரால் தடுத்து வைக்கப்பட்ட இஸ்ரேலிய நாடு திரும்பிய மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சமீரா மொஹப்தீன் தாங்கள் அனுபவித்த சித்திரவதைகள் மற்றும் சிறிய பகுதி மட்டுமே என தெரிவித்துள்ளார். பலஸ்தீன மக்கள் தினந்தோறும் இதைவிட பன்மடங்கு கடுமையான சித்திரவதைகள் மற்றும் துன்பங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காசா மக்களுக்கு மனிதாயுமான உதவிகளை கொண்டு செல்லும் நோக்கில் சர்வதேச செயற்பாட்டாளர்கள் இணைந்து மேற்கொண்ட இந்த கடல் பேரணி உலகளவில் பெரும் கவனத்தை ஈர்த்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக்கழக அரசின் செயல்பாடு விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் அநீதி, மாபெரும் நம்பிக்கை மோசடி என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை ஏமாற்றி இருக்கின்றது தமிழக வெற்றிக்கழக அரசு. மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி என்று வாக்குறுதி கொடுத்தனர். ஆனால் இப்போது 50,000 வரையிலான கடனுக்கு மட்டுமே முழு தள்ளுபடி என்று அறிவித்துள்ளார். உள்ளனர். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் அநீதி, மாபெரும் நம்பிக்கை மோசடி. இருப்பினும் இப்போதைய நிலவரப்படி அத்தகைய உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல் ஏற்கனவே 200 யூனிட் வரையான கட்டணமில்லா மின்சாரம் என்று சொல்லிவிட்டு 500 யூனிட்டிற்கு மேல் பயன்படுத்தினால் கட்டணம் என்று அதிர்ச்சி கொடுத்தனர். இப்போது பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் ஏமாற்றுகிறார்கள். இப்படி இன்னும் நிறைய ஏமாற்றங்களுக்கு மக்கள் மனசளவில் தயாராக இருக்கணுமா எனவும் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கடும் வெயில் காரணமாக மின்மாற்றிகள் சேதமடைவதை தடுக்க மின்மாற்றியின் ரேடியேட்டர் கம்பிகளுக்கு அருகில் பெரிய இண்டஸ்ட்ரியல் மின்விசிறிகளை பொருத்தி புதிய வழியை மின்துறை ஊழியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். கோடை காரணமாக வெப்பநிலை அதிகரித்து வருவதால் உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் மின்சாரத்துக்கான தேவை பெருமளவு அதிகரித்துள்ளது. கடும் வெப்பமும் மின்மாற்றிகள் மீதான அநீத மின்சுமையும் இணைந்து மின்சாரம் தடைப்படும் சூழல் அடிக்கடி ஏற்படுகின்றது.
6: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள். Listen to us around the universe. www.cmr.fm.
3: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா Jewelers.

புதுமது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் KM பிசினஸ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவலை பார்த்துவிடலாம். உங்களின் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்வதற்கு நிறைந்த நன்மைகளை பெற KM பிஸ்னஸ் சொல்யூஷன் 6475221775 6475221775 ஃபுட் ஹேண்ட்லர்ஸ் சர்டிஃபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்சஸ், PTC லைசன்சஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்துக்கான பேரோல் மற்றும் அக்கவுண்டிங் சர்வீசஸ் இவற்றுடன் ஓல்ட் டைப் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், PR சிட்டிசன்ஷிப் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கன் டுவெல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளும் மிகவும் நம்பிக்கையான தெளிவாக விளங்குகிறது KM பிசினஸ் சொல்யூஷன். கெனடியன் செப்பர்ட் சந்திப்புக்கு அருகில் வாரத்தில் 7 நாட்களும் உங்களுக்கான சேவைகளை வழங்குகிறது KM பிசினஸ் சொல்யூஷன். அழையுங்கள் 6475221775 6475221775. நேர்களில் புதன்புது காலையில் KM பிசினஸ் சொல்யூஷன் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: இணைந்திருக்கின்றீர்கள் டொரண்டோ மற்றும் GTA பகுதியில். கோடை காலத்தை ஒத்த ஒரு வெப்பநிலை இன்றைய நாள் இருக்கப் போகின்றது. கடந்த சில நாட்களாக நிலவிய மழை மற்றும் மேகமூட்டமான வானிலைக்கு பிறகு டொரண்டோ மற்றும் GTA பகுதிகளில் இந்த வாரம் வெப்பமான மற்றும் வெயில் நிறைந்த ஒரு காலநிலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்து இருக்கின்றது. இன்றைய தினம் அதிகூடிய வெப்பநிலையாக 27 செல்சியஸ் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. வார இறுதியிலும் இந்த காலநிலை தொடரும் என்றும், வெள்ளிக்கிழமை 22 செல்சியஸாகவும், சனிக்கிழமை 20 செல்சியஸாகவும், மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 21 செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த ஆண்டுக்கான கோடைக்காலம் June 21 அதிகாரப்பூர்வமாக தொடங்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.

மற்றொரு காலை 7:22 புதுமது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே உனக்கு வெறுப்பு தருவதாக நீ உணர்ந்தால் உனக்குள் நீ வெறுப்புடன் இருக்கின்றாய் என்பதைத்தான் அது காட்டுகிறது என்று ஒரு தத்துவ ஞானி சொல்லினார். அப்பொழுது அவர் தன்னுடைய சீடர்களுடன் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தார். அங்கே ஒரு ஓய்வு விடுதியில் அவர் தங்கியிருந்தார். அந்த கிராமம் மிகவும் சிறிய கிராமமாக இருந்தது. அங்கே நாய்கள் மிகவும் அதிகம். இரவானால் எல்லா நாய்களும் அங்கே வந்து மரத்தடியில் கூடிவிடும். வாழ்வாள் என்று அந்த நாய்கள் குறைக்க ஆரம்பித்துவிடும். அந்த ஓய்வு விடுதியில் மந்திரி ஒருவரும் தங்கியிருந்தார். அவருக்கு அந்த நாய்கள் குறைப்பது பெரிய தொந்தரவாக இருந்தது. தூங்க முடியவில்லை. பாதி இரவில் எழுந்து இவரிடம் வந்தார். வந்த அவர் பார்த்த பொழுது இந்த தத்துவ ஞானி தூங்கிக் கொண்டு இருந்தார். அவரை எழுப்பி, சுற்றிலும் இவ்வளவு சப்தங்களுக்கிடையில் உங்களால் எப்படி தூங்க முடிகின்றது, அதுவும் நிம்மதியாக தூங்க முடிகிறது என்றே அந்த அமைச்சர் கேட்டார். அதற்கு இந்த தத்துவஞானி சொன்னார், அந்த நாய்கள் உங்களுக்காக குறைக்கவில்லை, உங்களை தொந்தரவு செய்ய வேண்டும் என்பதற்காக அவைகள் இங்கே வரவும் இல்லை. அவைகளெல்லாம் பத்திரிகையில் படிப்பது இல்லை. அதனால் ஒரு மந்திரி இங்கே வந்து தங்கியிருக்கிறார் என்பதும் அவைகளுக்கு தெரியாது. அவைகளும் உங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இது எல்லாம் அது தங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் ஏன் துன்பப்படுகிறீர்கள் என்று கேட்டார் இந்த தத்துவ ஞானி. அப்பொழுது அந்த தத்துவ அமைச்சர் சொன்னார், இப்படி நாய்கள் எல்லாம் குறைத்து கொண்டு இருந்தால் நான் எப்படி துன்பப்படாமல் இருக்க முடியும் என்றே. அப்பொழுது அந்த தத்துவ ஞானி சொன்னார், நீங்கள் அவை குறைப்பதை எதிர்த்து போராடுகிறீர்கள், அதோடு போராடுவதை நிறுத்துங்கள். அதுதான் பிரச்சனைகளை உண்டாக்குகின்றது. பிரச்சனையை உருவாக்குவதுதான் அவர்களின் சத்தமல்ல, உங்களுடைய போராட்டம்தான். அந்த சத்தம் உங்களை தொந்தரவு செய்யவில்லை. அந்த சத்தத்தினால் நீங்கள் உங்களை தொந்தரவு செய்கின்றீர்கள். நீங்கள் சத்தத்துக்கு எதிராக இருக்கின்றீர்கள். நீங்களாகவே உங்களுக்குள் ஒரு நிபந்தனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாய்கள் குறைப்பதை நிறுத்தினால்தான் நான் தூங்க முடியும் என்ற நிபந்தனையை நீங்கள் உங்களுக்கு விதித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நிபந்தனையை நாங்கள் கவனிக்கப் போவதுமில்லை. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள், உங்கள் நிபந்தனை நிறைவேறினால்தான் தூங்க முடியும் என்று நினைக்கின்றீர்கள். உங்கள் நிபந்தனை தான் உங்களை தொந்தரவு செய்கின்றது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, நாய்கள் குறைப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவைகள் சத்தத்தை நிறுத்தினால்தான் நான் தூங்குவேன் என்ற நிபந்தனையை விளக்குங்கள். நம்மை சுற்றியுள்ள உலகத்தை நமக்கு தகுந்தால் போல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது முடியாத காரியம் என்று தெரிந்தும் நாங்கள் தொடர்ந்தும் அந்த முயற்சியில் ஈடுபடுகின்றோம். ஆகவே நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருப்ப எல்லாவற்றையும் எங்களால் கட்டுப்படுத்தவும் முடியாது. அவைகளில் அவைகளுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு எங்களுடைய விருப்பங்களையும் நாங்கள் திணிக்க முடியாது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் தான் வாழ வேண்டும். மற்றவர்களின் இடைஞ்சல்கள், மற்றவர்களின் துன்பங்கள், மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க போய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இழந்துவிடக்கூடாது என்பதைத்தான் இந்த வேளையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. CMR Tamil FM 101.3 செய்திகள்.
1: நாட்டில் நிலவும் தற்போதைய பொருளாதார ஜதார்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் எதிர்வரும் சில தினங்களில் எரிபொருள் விலைகளை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரபல பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மாகாணசபை தேர்தலை நடத்தாமல் ஒட்டுமொத்த மாகாணசபை முறைமையே இல்லாமல் செய்வதற்கான சூழலை தற்போதைய அரசு தோற்றுவித்து வருகிறது என்றே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். கல்வியே ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்துக்கும் விடுதலை பயணத்துக்கும் முக்கிய அடித்தளமாக இருப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்த நிலையில் விநியோக சங்கிலியின் மீள்திறன் மற்றும் இணைப்பு தடைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு குவாட் நாடுகளை வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் உன்னாவோ பகுதியில் உள்ள அக்ரா லக்னோ விரைவு சாலையில் பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பயணிகள் 6 பேர் உயிரிழந்தனர். கனடா மற்றும் அமெரிக்கா முழுவதும் உள்ள தெற்காசிய வணிக உரிமையாளர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்களை குறிவைத்த ஒரு சர்வதேச குற்ற வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருந்ததற்காக 17 பேரை கைது செய்துள்ளதாக கனடிய காவல்துறை திங்களன்று அறிவித்துள்ளது. வடகொரியாவின் அணு ஆயுத மற்றும் ஏவுகணை செயல்பாடுகள் குறித்தும் இணையம் சார்ந்த கவலைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். மேலும் பியங்யாங்கின் முழுமையான அணு ஆயுத ஒழிப்புக்கான தங்கள் உறுதிப்பாட்டை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தினர். யுரேனியம் கையிருப்பை சீனாவுக்கு மாற்றுவதற்கான வழிகளை ஈரான் ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
0: CMR Tamil FM 101.3 செய்திகள்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.
3: Everything okay? No problem and jinam.
4: Bar kalamu closing da tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155
6: வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி திரிவுகள், 1000க்கும் மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ், ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை திரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், 2140 மோயின் சைட் அவென்யூ அண்ட் ஃபிஞ்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில், 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க்.
1: தொடரிடம் காலை 7:36 காலையுடன் காலை பதினேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் காப்பிரதி முகவர் நவீன் தருகின்ற தகவலை பார்த்துவிடலாம். உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்பிரதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததோர் ஆயுள் காப்பிரதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு உங்கள் காப்பிரதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்பிரதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்கான சரியான காப்புறுதியை தேர்வு செய்வது உங்களுக்கு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றதா? உங்களுக்கு கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிக சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்தே குறைந்த மாதந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஓல்ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். அழைக்கலாம் 416-837-7795. இவரை தொலைபேசி மூலமாக அழைத்து ஸ்காபரோவில் எந்த பகுதியிலும் அவரை சந்தித்து உங்கள் காப்புறுதி தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதையும் அவர் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றார். நேர்கள் புத்தமது காலையில் ஓல்ஸ்டேட் இன்சூரன்ஸ் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.
6: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
7: தமிழை இங்கு குட்டி
6: ஆண்ட்ரியா
7: சொல்றியா
6: July 4 Whitby Event Center Hill. ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire. Events.kilikoot.ca.
8: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
8: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
8: 416-271-5992.
6: Markham and Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992.
1: புத்தம்பது காலி தரும் பாடல் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
2: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.

0: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வீத கழிவில் மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரூ ஏசியன்ஸ் Mega Sale. Dr. Sabavathi Ravindran, Braces, Implant and Wisdom Tooth Extraction, பட்சிகிச்சிகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. Visisaga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. மூன்று இடங்களில் Dr. Sabavathi Ravindran.
1: தாமோர் நிறுவனம் தரும் தகவலை பார்த்துவிடலாம். தாமோர் நிறுவனம் இப்போது மார்க்கத்தில் மிசிசாகா பிராம்டனில் பல வருடங்களாக வாடிக்கையாளர்களின் உடனடி பணத்தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தாமோர் நிறுவனம் இப்போது மார்க்கத்தில் 75-95 மார்க்கம் ரோட் யூனிட் 5 வாடிக்கையாளர்களின் உடனடி பணத்தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்த ஒரு மாதத்துக்கு 0% வீதத்தில் நகைக்கு பணம் கொடுக்கப்படும். மேலதிகமாக பணமாற்று மற்றும் 120 நாடுகளுக்கு ரிமிட்பி ஊடாக கட்டணமில்லாமல் பணம் அனுப்ப முடியும் என்கின்ற மகிழ்ச்சியான செய்திகளோடு தாமோர் நிர்வாகம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 தொடர்புகளுக்கு 905-667-7200 905-667-7200 நேர்கள் 19 காலையில் தாமோர் நிறுவனம் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
1: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம் டீன்கலி
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800
0: நேர்களில் புதன் காலையில் ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து கெனடி உலக மற்றும் விளையாட்டு செய்திகளை கேட்கலாம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: பழங்குடியினரின் நிலகுரிமை கோரிக்கைகளில் இருந்து தனியார் சொத்துக்களை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரும் ஒரு தீர்மானத்துக்கு எதிராக திங்களன்று பொதுச்சபையின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வாக்களித்தனர். கன்சர்வேட்டிவ் கட்சியினர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து அதற்கு ஆதரவாக வாக்களித்த நிலையில் லிபரல், என்டிபி மற்றும் பிளாக் கியூபெக்குவா ஆகிய கட்சிகள் அனைத்தும் அதற்கு எதிராக வாக்களித்தன. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ரிச்மண்டில் உள்ள சுமார் 300 ஹெக்டேர் நிலத்தின் மீது கவுச்சான் பழங்குடியினர் பழங்குடியின உரிமையை கொண்டுள்ளனர் என்பதை உறுதிப்படுத்திய 2025 ஆண்டின் பிரிட்டிஷ் கொலம்பியா உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இந்த பிரச்சினை உருவாகியுள்ளது. கனடாவின் மேற்கு மாகாண முதல்வர்கள் இன்று கல்கரியில் இடம்பெற்ற 2 நாள் கூட்டத்தை நிறைவு செய்தனர். அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித்தும் அவரது பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண முதல்வர் டேவிட் எபியும் ஒருவருக்கொருவர் நோக்கங்கள் குறித்து பேசி கூட்டத்தை தொடங்கினர். இதன்போது பேசிய டேவிட் எபி, ஸ்மித் எல்லாவற்றையும் தகர்க்கும் முயற்சியில் மும்முரமாக இருக்கும்போது புதியவற்றை கட்டியெழுப்ப முதல்வர்கள் ஏன் சிந்திக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ஸ்மித், அல்பர்டா எண்ணெய் சந்தைக்கு கொண்டு செல்லும் முயற்சிகளை சீர்குலைத்த எபி மற்றும் அவரது முன்னோடிகளின் கொள்கைகளே இதற்கு காரணம் என்று கூறினார். இதேவேளை ஸ்கட்கச்சுவான் மாகாண முதல்வர் ஸ்கொட்மோ அங்குள்ள விரக்தியை புரிந்து கொள்வதாகவும் அது தனது சொந்த மாகாணத்திலும் இருப்பதாகவும் கூறினார். ஆனால் தனது கட்சி அல்பர்டா மாகாணத்துக்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் கூறினார். காவல்துறையினரை கொல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு துப்பாக்கியை விட்டதற்காக டெனிஸ் ஒகிமோவ் கொலை குற்றவாளியா இல்லையா என்பதை அல்பர்டா நீதிபதி இன்று தீர்மானிக்கவுள்ளார். 2023 ஆண்டில் காவலர்களான டிராவிஸ் ஜோர்டன் மற்றும் பிரெட் ரியான் ஆகியோரின் மரணங்கள் தொடர்பாக 21 வயதான இவர் எட்மண்டன் கிங்ஸ் பெஞ்ச் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட குடும்ப சண்டை தொடர்பில் அங்கு காவல்துறையினர் சென்றபோது 16 வயதான ரோமன் ஸ்வச்சிக் என்பவரால் பதுங்கியிருந்து தாக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். பின்னர் குற்றவாளியும் தற்கொலை செய்து கொண்டார். குவாட் கூட்டமைப்பானது குறிப்பாக இந்தோ பசிபிக் கடல்சார் பிராந்தியத்தில் சீனா குறித்த பொதுவான கவலைகளால் உந்தப்பட்டு தற்போது அதிகளவிலான உத்திசார் ஒருங்கிணைப்பை கொண்ட ஒரு தளமாக உருவெடுத்துள்ளதாக தைவான் ஆசிய பரிமாற்ற அறக்கட்டளையின் ஆய்வாளரான சனா ஹஷ்மி தெரிவித்தார். புதுடெல்லியில் நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் குறித்து பேசிய அவர், அமெரிக்க ஜனாதிபதியின் சீன பயணத்தை தொடர்ந்து இக்கூட்டம் நடைபெற்றதற்கான காலநேரம் இந்தோ பசிபிக் பாதுகாப்பு மற்றும் 4 நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு ஆகியவை தொடர்ந்து ஒரு முக்கிய முன்னுரிமையாக நிகழ்வாக இதை உணர்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொங்கோ மற்றும் உகண்டாவில் வேகமாக பரவி வரும் இபோலா வைரஸ் பரவல் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் தாண்டி தீவிரமடைந்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் பெட்ரோஸ் கெப்ரயேஸ் தெரிவித்துள்ளார். இதன்படி குறித்த தொற்றினால் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 220 உயர்ந்திருக்கின்றது. ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் இணையவழி கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இபோலா தொற்றாளர்களை கண்டறிவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக தற்போது இந்நிலையை கட்டுப்படுத்துவதில் சவால்கள் எதிர்கொண்டுள்ளதாகவும் நிலைமை சீரடைவதற்கு முன்னர் மேலும் மோசமடையக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். கொங்கோவில் நிலைமைகளை ஆராய்வதற்கான உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் பெட்ரோஸ் மற்றும் அவசரகால இயக்க பிரிவின் சிரேஷ்ட அதிகாரி சிக்வே கேக்வாசு ஆகியோர் இங்கு விஜயம் செய்யவுள்ளனர். உகண்டாவில் மேலும் 2 இபோலா தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து அங்கு உறுதி செய்யப்பட்ட மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 7 உயர்ந்துள்ளது. கொங்கோவின் அண்டை நாடுகள் உடனடியாக அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பண்டிபுகியோ எனப்படும் அரிய வகை இபோலா வைரஸ் பரவலை உலக சுகாதார ஸ்தாபனம் சர்வதேச கவலைக்குரிய பொது சுகாதார அவசர நிலையாக பிரகடனப்படுத்தியுள்ளது. கொங்கோவின் இத்தூரி மற்றும் வடகீவு மாகாணங்களில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை மற்றும் அரிய வகை வைரசுக்கு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் எதுவும் இல்லாதமை இதனை கட்டுப்படுத்துவதில் பெரும் சவாலாக அமைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அணுகுமுறையிலுள்ள முரண்பாடுகள் குறித்த கவலைகள் இருந்தபோதிலும் டெல்லியில் நடந்த குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் அந்த அமைப்புக்குள் வளர்ந்து வரும் மூலோபாய ஒருங்கிணைப்பை எடுத்துக்காட்டியதாக ஏசியா எக்ஸ்சேஞ்ச் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபிலோசனா அதிகாரி ஹாஸ்மி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தள ஊடகத்தில் தெரிவித்துள்ள அவர், மற்ற குவாட் உறுப்பினர்களின் அமெரிக்காவில் மிகவும் சுறுசுறுப்பான நிலையை பங்களிப்பை விரும்புவதாக தோன்றியதாகவும் அமெரிக்காவின் இடைப்பட்ட செயல்பாடுகள் குறித்து வெளிப்படையான விரக்தியையும் குறிப்பிட்டார். மேலும் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் மொழி மற்றும் முன்னுரிமைகளில் அமெரிக்காவை விட இந்தியாவுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்திருப்பதாக தோன்றியதாகவும் அவர் குறிப்பிட்டார். தன் முயற்சிகளை மெதுவாக செயல்படுத்திய போதிலும் அந்த நான்கு நாடுகளும் குவாட் அமைப்புக்குள் தொடர்ச்சியையும் உத்வேகத்தையும் வலியுறுத்தின. குவாட் அமைப்பு நிலைத்து நிற்கப் போகின்றது, அது படிப்படியாக மேலும் மூலோபாய ரீதியாக ஒருங்கிணைந்த ஒரு குழுவாக வலுப்பெறும் ஆற்றலை கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ரங்குரி தம்புள்ளை சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் திங்கட்கிழமை நடைபெற்ற மூன்றாவதும் இறுதியுமான உத்தியோகப்பெற்ற மகளிர் சர்வதேச டி20 கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மகளிர் ஏ அணியை 5 விக்கெட்டுகளால் நியூசிலாந்து ஏ அணி வெற்றி கொண்டது. இப்போட்டியில் முதலில் தொடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி 16.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 78 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு தொடுபடுத்தாடிய நியூசிலாந்து மகளிர் ஏ அணியினர் 18.5 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 79 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றனர். இன்றைய தினம் IPL பிளே ஆஃப் போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இன்றைய தினம் நடைபெறுகின்ற முதலாவது குவாலிஃபயர் 1 பிளே ஆஃப் போட்டியில் கொல்கத்தா டைட்டன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் கொல்கத்தா பெங்களூரு அணியினரை எதிர்த்து போட்டியிடுகின்றனர். இந்த போட்டி டொரண்டோ நேரப்படி காலை 10 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. ஸ்டான்லி கப் கிண்ணத்துக்கான கிழக்கு பிராந்தியத்தின் இறுதிப் போட்டிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. நேற்றைய தினம் நடைபெற்ற மூன்றாவது போட்டியில் மொன்ட்ரியல் கெனடியன்ஸ் அணியினர் கரோலினா பேந்தர்ஸ் அணியினரிடம் 3-2 என்ற கோல் கணக்கில் தோல்வியுற்றனர். 7 போட்டிகளை கொண்ட இந்த போட்டித் தொடரில் கரோலினா பேந்தர்ஸ் அணியினர் 3-2 என்ற நிலையில் 2-1 என்ற நிலையில் முன்னணியில் இருக்கின்றனர்.
0: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத் துறை செய்திகள் கேட்டீர்கள்.
1: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோசெல் கால் 416-700-2222 J.CA.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 J.CA.
4: Listen to us around the universe. www.cmr.fm.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் com. Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656. Can Smile Dental.
6: ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000 மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ், ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2140 மூனிசைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க்.
7: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா, hindumission.ca.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
9: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
10: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
11: சுடரிடம் காலிக்கட்டுபடி 13 நிமிடம். இந்த வேளையில் தமிழர்கள் வாழ்ந்து இருந்து போன தாயகத்தை மீட்கவும் காக்கவும் மீட்கவும் களமாடியவன் கதை. தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக பிரிகேடியர் தீபன் அவர்களின் பாதம் பதித்த களம். இசையமைப்பாளர் இசைப்பிரியனின் இசையில் தமிழ் கவிஞர்கள் எழுத்தில் வார்த்தெடுத்த வரிகளில் தமிழ் தேசிய கலைஞர்களின் உருவாக்கத்தில் கண்ணீருடன் நாயகன் பிரிகேடியர் தீபன் மற்றும் கேணல் தீபன் ஆகியோரின் உண்மை வரலாற்றுடன் உணர்வின் வழியாக திருமதி இலக்கியா தீபன் அவர்களின் எண்ணத்திற்கும் செயலாக்கத்துக்கும் அமைவாக தேசக்காற்று ஆவண காப்பகத்தின் உருவாக்கத்தில் வெளிவரும் பிரிகேடியர் தீபன் களமுனைகளின் செருக்கள நாயகன் புத்தகம் இதனுடன் ஒலிப்பிழையும் வெளியிட்டுள்ளார். மே 30 சனிக்கிழமை மாலை 4 ஸ்காப்ரோவில் தமிழிசை கலாமன்றம், 11-20 டேப்ஸ்கோட் ரோட், யூனிட் 3 நடைபெற இருக்கின்றது. தேசிய ஆளுமைகளின் நிர்வாகத்தில் மாணவர்கள் வழங்கும் இசை நிகழ்வு அனுமதி இலவசம். பிரிகேடியர் தீபன் மலராக்க குழுமம். தொடர்புகளுக்கு 416-450-6167-647-783-3466, 416-450-6167-647-783-3466, info@thesakkattu.com. நேர்களில் புத்தம்பது காலையில் பிரிகேடியர் தீபன் களமுனைகளின் செருக்கள நாயகன் புத்தகம் மற்றும் ஒலிப்பேழை வெளியீட்டு விழா தொடர்பான அறிவித்தலை கேட்டீர்கள்.
4: Listen to us around the universe. www.cmr.fm.
12: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
13: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
4: Listen to us around the universe. www.cmr.fm.
11: டூனடி நேரம் காலை 8:16 புத்தமது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை செய்தியின் பின்னணிக்காக இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ்.
14: வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே.
11: இந்த ஈரான் யுத்தம், அதாவது அமெரிக்கா ஈரானை தொடங்கியிருக்கிற யுத்தம் முடிவதாக இல்லை. பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் அவன் பாகிஸ்தானின் ஆதரவுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில், இந்த போர் முடிவுக்கு வருமா என்று உலகத்திற்கு அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில், இன்றைய நாள் புதிதாக புதிய தாக்குதல்களை அமெரிக்கா ஈரான் மீது தொடுத்திருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா இந்த போர் தான் போர் நிறுத்தத்தில் தான் விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும், சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஆர்வம் காட்டி வருவதாகவும் உலகுக்கு காட்டிக் கொண்டிருக்கும் நிலையில், தொடர்ந்தும் ஈரான் மீது இப்படியான யுத்த நிறுத்த முதல் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றது. இது உண்மையான ஒரு இது. இதன் மூலம் அமெரிக்கா வந்து தான் இதை போர் நிறுத்த இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எந்த விதத்திலும் இணங்கப் போவதில்லை என்ற ஒரு ஒரு செய்தியை வெளி உலகத்துக்கு சொல்லி இருக்கின்றது. இது பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது?
14: இந்த விவகாரத்தை எவ்வாறு நாங்கள் பார்க்கலாமாக இருந்தால், அதாவது தொடர்ந்து வேவு பார்ப்பதில் இரண்டு தரப்புகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. எங்கேயெல்லாம் ஈரான் தன்னை பலப்படுத்துகின்றதோ அல்லது தன்னை தயார்படுத்துகின்றதோ அங்கெல்லாம் அவர்களை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளில் அமெரிக்கா ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. அது இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் கூட தங்களால் நடத்தப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களாக தென் ஈரானில் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக ஏவுகணைகள் ஏவப்படுகின்ற தளங்களை நோக்கியதாகவும் அல்லது அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபடுகின்ற இடங்களை நோக்கியதாகவும், அதேவேளை தங்களுடைய படைகளுக்கு எதிரான இந்த லேண்ட்ஸ் மைன் மற்றும் சி மைன்ஸ் எனப்படுகின்ற கடல் கண்ணிகள் மற்றும் நில கண்ணிவெடிகளை புதைப்பதில் ஈடுபட்டிருப்பவர்கள் மீதான தாக்குதல் அல்லது புதைப்பதில் ஈடுபட்டிருக்கின்ற கலங்கள் கடற்கலங்கள் மீதான தாக்குதல் போன்றவற்றில் தாங்கள் ஈடுபட்டதாக தெரிவித்திருக்கின்றது. இங்கு இருக்கின்ற இன்னொரு உண்மை என்னவென்றால், ஈரான் கூட அமெரிக்காவின் ஒரு அதிநவீன ஆளில்லா விமானம், இது ஆளில்லா விமானம் என்கின்ற வகையில் இது ஏதோ சாதாரணமாக அங்கே உள்ள தகவல்களை சேகரிப்பதற்காக படம் எடுப்பதற்காக செல்வதாக அல்லாமல், குண்டுகளை கூட காவி செல்லக்கூடியதாகவும், சாதாரணமான பயணிகள் விமானம் பயணிப்பதை விட உயரமாக பயணிக்கக்கூடியதாகவும், சுமார் 50,000 அடியில் பயணிக்கக்கூடியதாகவும் இருக்கின்ற ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. எனவே இந்த களம் என்பது தற்பொழுது மாறுபட்டு வருகின்றது. இது அமெரிக்காவை நிச்சயமாக ஒரு கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் ஈரானிய படைகள் இவ்வாறான தாக்குதலில் ஈடுபடக்கூடிய வல்லமை அற்றவர்கள் என்ற கருத்தியலில் தான் அமெரிக்கா இருந்தது. ஆனால் அவர்கள் அதனை இலகுவாக இந்த தாக்குதல் மூலம் முறியடித்து விட்டார்கள். எனவே இப்பொழுது இடம்பெறுகின்ற இந்த தாக்குதல்களில் ஈரான் தரப்பானது மிகவும் ஒரு வன்மையான செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெறுமாக இருந்தால் தங்களுடைய பொறுமை இழக்கப்படும் என்றும், தாக்குதல்கள் எங்கு இடம்பெறும் என்பது அறிவிக்கப்படாமல் செய்யப்படும் என்கின்ற ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றது. இதே அமெரிக்காவும் அதாவது வந்து தொடர்ச்சியாக பேச்சுக்கள் இடம்பெறுகின்றன, ஒரு நிலைமைக்கு சாதகமாக வருவோம் என்கின்ற நிலையை அடைவதாக கூறினாலும், ஈரான் அவ்வாறான ஒரு முடிவுக்கு தாங்கள் வருகின்ற நிலையில் இல்லை என்கின்ற தகவலை தொடர்ச்சியாக தெரிவிப்பதாக இருந்தாலும் பேச்சுக்களில் முன்னேற்றம் இருக்கின்றன. தற்பொழுது பாகிஸ்தானில் மையம் கொண்டிருந்த பேச்சு என்பது கட்டார் நோக்கியதாக மாறியிருக்கின்றது. கட்டார் ஒரு முக்கிய பங்கை வகித்து வருகின்றது. இதன் மூலமான பேச்சுக்களில் பல விடயங்கள் ஆராயப்படுகின்றன. குறிப்பாக அந்த செறிவு நிறைந்த யுரேனியத்தை விட்டுக் கொடுப்பதில் ஈரான் எந்தவித ஒரு இணக்கத்திற்கும் செல்லவில்லை. அதுதான் எழுப்பறையாக இருக்கின்றது. போர் அரங்கு எப்பொழுதும் மாறலாம். அது எவ்வாறு மாறும் என்பதை யாருமே தீர்மானிக்க முடியாது. ஆனால் அதன் விளைவுகள் என்பன உலக மக்கள் அனைவருக்குமே பாதகத்தை தரும் என்பதை அனைவருமே உணர்ந்துள்ளனர். எனவே அவர்கள் சற்று பொறுமையை கடைப்பிடிப்பார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு உலக தலைவர்களிடமோ அல்லது உலக நாடுகளிடமோ இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அமெரிக்கா எவ்வாறான முடிவை எடுக்கும் அல்லது அமெரிக்காவுக்கு எவ்வாறான ஒரு பின்னூட்டத்தை இஸ்ரேல் கொடுக்கும் போன்ற இந்த போரின் முடிவுகளை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக இது ஒரு வரவேற்கத்தக்க முடிவாக இருக்காது என்பதுதான் உண்மை. அதாவது இருக்கின்ற பொருட்களின் வெளியேற்றம் என்பதை விட உலகளாவில் நடக்க இருக்கின்ற விடயங்களில் கூட மாறுதல்களையும் அல்லது பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டதாக அமையும். ஏனென்றால் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அந்த உலக கிண்ண உதை பந்தாட்ட போட்டி கூட ஆரம்பமாக இருக்கின்றது. அது கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ மெக்சிகோவை மையப்படுத்தி இருந்தாலும் கனடாவிலும் மெக்சிகோவிலும் 13 போட்டிகள் இடம்பெறுகின்றன. தலா 13-13, அமெரிக்காவில் 46 போட்டிகள். எனவே அமெரிக்கா தனக்குரிய இந்த உதைப்பந்தாட்ட ரசிகர்களின் வரவின் எண்ணிக்கையை குறைக்குமாக இருந்தால் அது இவ்வளவு விளையாட்டு மைதானங்களையும் கட்டுமானங்களையும் செய்ததன் பலன்களை இழக்கும். எனவே அவர்கள் பொறுமையை கடைப்பிடிப்பார்கள் என்பதுதான் எனது எண்ணமாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம்.
11: சரி, இந்த வேளையில் ஈரானில் இருந்து தாயகம் அதாவது இலங்கையை நோக்கி எமது பார்வையை திருப்பலாம். இந்த மே மாதம் தமிழர்களின் ஒரு துயரமான ஒரு மாதம். மே 18 திகதி இனப்படுகொலைக்கான நாங்கள் இந்த துக்க நாளாக நாங்கள் உலகம் எங்கும் கொண்டாடினோம். இப்போ இந்த மே மாதம் வருகின்ற பொழுதுதான் இந்த இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை அதுங்கிற அறிக்கை வர வேண்டும் என்று பல பேர் அறிக்கைகளை வெளியிட்டு கொண்டு இருப்பார்கள். இந்த இனப்படுகொலையின் உலகத்தின் கவனத்தை திருப்புவதற்காக அரசாங்க தரப்பிலும் இராணுவ வெற்றி நாள் என்று கொண்டாடப்பட்டது. அதாவது இலங்கையை போரிலிருந்து மீட்ட இராணுவத்தினருக்கு நன்றி கூறி வணக்கம் செலுத்தும் விதமாக இராணுவ வெற்றி நாள் என்று இலங்கை அரசாங்கம் அறிவித்து அதை பெரிய அளவில் கொண்டாடுகின்றது. ஏனென்று சொன்னால் உலகத்தின் பார்வையை திசை திருப்பதற்காக. இப்பொழுது இந்த கத்தோலிக்க திருச்சபை அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதலாக இருக்கலாம், அதைவிட இலங்கையில் நடக்கின்ற பல குற்றச்செயல்களுடன் அதற்கு ஏற்ற அந்த அறிக்கையை வெளியிடுவதில் இந்த பேராயர் மல்கம் ரஞ்சித் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். முன்னாள் மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப்பின் மரணம் தொடர்பாகவும் அவர்கள் மௌனம் சாதித்தது கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள கத்தோலிக்க மக்களிடையே பெரும் அதிருப்தியை அவர் மேல் ஏற்படுத்தியிருந்தது. இப்போது அவர் வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கை கத்தோலிக்க மக்கள் மட்டுமல்ல தமிழ் மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அவருடைய சமீபத்திய அறிக்கையின்படி இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை அல்ல ஒரு போர்க்குற்றம் தான் என்று அவர் மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வந்து ஒரு கத்தோலிக்க குருவானவர் இந்த இனப்படுகொலை தொடர்பாக அண்மையில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் முகமாகவே இவருடைய அறிக்கையும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் அறிந்தவற்றையும் நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா?
14: இல்லை, நிச்சயமாக. மதம் என்பது காரணியத்தை போதிப்பதாகவும் மனிதாபிமானத்திற்கான ஒரு வழிவிடும் இடமாகவும் மக்களை மக்களாக நேசிக்கின்ற தன்மையை அனைவரிடமே போதிப்பதாகவும் இருக்கின்றதாகவும், அதேவேளை இந்த கத்தோலிக்க திருச்சபை என்பது இன பாடுபாக வகையில் தங்களது சேவைகளை எடுத்து சென்ற அமைப்பாகவும் கடந்த காலங்களில் இருந்திருந்தது என்பதும், அவற்றிடையே தமிழ் பகுதிகளைச் சேர்ந்த பேராயர்கள் இவ்வாறு பிரபல்யம் அடைந்து அவர்கள் கூட அதிமேதக அதாவது மேட்டிராணியருடைய அதாவது இலங்கைக்குரிய பேராயராக அதி வணக்கத்திற்குரிய பேராயராக வரக்கூடிய தன்மை இருந்தும் அவர்களுக்குரிய தகமை எங்கே வழங்கப்படாதது என்பது உண்மையிலேயே கத்தோலிக்க மக்களிடையேயும் சிங்கள தமிழ் என்கின்ற பிரிவுகள் இருக்கின்றன என்பதை தெளிவாக காட்டுவதாகவும், அதேவேளை போர்க்காலத்தின் பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல மக்களுக்கான சேவை செய்கின்ற பேராயர்களாக நாங்கள் யாரை பார்க்க முடியுமாக இருந்தால் அல்லது மத குருக்களாக, நிச்சயமாக வடக்கு கிழக்கை சார்ந்தவர்கள்தான் மனிதத்தின் குரலாக இந்த போர்க்காலத்தின் பொழுதோ அல்லது மக்கள் இடர்களின் பொழுதோ தங்களுடைய குரல்களை வெளிவே தெரிவித்திருக்கின்றார்கள். அத்தோடு குறிப்பாக தேவாலயங்கள் மீதான தாக்குதல்களும் நவாலி தேவாலயத்தின் மீதான தாக்குதலின் பொழுது பல நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதோ அல்லது ஆரம்பத்தில் இருந்தே தேவாலயங்கள் வைக்கப்பட்டு தாக்கப்படுவதோ, யாழ்ப்பாணத்தின் பிரதான தேவாலயம் என்பது செல்வீச்சின் மூலம் அதன் தன்மையை அல்லது அதன் அமைவிடத்தையே இழக்க வைக்கப்பட்டது போன்றவற்றையெல்லாம் சிங்கள படைகள் தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுதும் இந்த சிங்கள பகுதி சார்ந்த பேராயர்களிடமிருந்து இது தொடர்பான கருத்தியல்கள் வருவதில்லை. ஆனால் மறுபக்கமாக அவர்கள் இவ்வாறான கருத்தியல்களை செய்கின்ற பொழுது அவர்களுடைய கருத்தியலில் ஒரு வன்மம் இருக்கின்றது. குறிப்பாக அது 1900களில் அதிகமாக வெளியிட்டிருந்தால் 1990களில் அதிகமாக வெளியிட்டிருந்தாலும், அதாவது இந்த போர் என்பது மரபு போராக வருவதற்கு முன்னான காலங்களில் இந்த கிறிஸ்தவ மத தளங்களின் மீதான தாக்குதல்கள் என்பன அதிகப்படுத்தப்பட்டவையாக இருந்திருந்தன. அதன் பின்னரான காலத்தில் கூட 2009 மார்க்கம் ரஞ்சித் அவர்கள்தான் பேராயராக இருந்தார். அவர் அப்பொழுது கூட இதற்கு எதிரான கருத்தியலை கொண்டவராகத்தான் இருந்திருந்தார். இப்பொழுது இருந்த பொழுதிலும் இப்பொழுதும் அவர் இந்த யுத்த குற்றம் என்று கூறவில்லை. உண்மையிலேயே இந்த பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்தின் படி அவர் இந்த இதை வந்து பயங்கரவாத நடவடிக்கைக்கு அல்லது பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்கின்ற ரீதியில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதை பேராயர்களின் மாநாடு கண்டித்திருக்கின்றது. அதாவது வந்து த பிசப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படுகின்ற பேராயர்களின் மாநாட்டிற்கான சபை கண்டித்திருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இன்னொரு பிரபல்ய மதகுரு, இல்லை இல்லை இது நிச்சயமாக பயங்கரவாதத்திற்கு எதிரான போரை ஒழிய இது ஒரு இனப்படுகொலையாக இடம்பெறவில்லை என்று அதற்குரிய உதாரணங்களாக சில உதாரணங்களையும் முன்னெடுத்து கூறியிருக்கின்றார். இது அவர்களின் பக்க சார்பற்ற நிலையையும், ஐக்கிய நாடுகள் அவை 100,000+ மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், இதுக்கான ஒரு நீதி பொறிமுறை தேவை, இது விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற கட்டளைகளை பிறப்பித்த பிறகும் இவ்வாறு குறிப்பிடுவது என்பது அங்கே இரண்டு இனங்களுக்கும் இடையே இந்த ஒரு இனப்பாகுபாடான நிலை என்பது மதத்தை கடந்து இருக்கின்றது என்கின்ற உண்மையை தெரிவிக்கின்றது. அதாவது மொழி வாரியாக கிறிஸ்தவர்கள் இலங்கையில் பிரிந்திருக்கின்றார்கள், அதில் பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்கள் உண்மை நிலையை மறைப்பதற்கான சேவையை செய்துகின்றார்கள். இது உண்மையிலேயே ஒரு புனித சேவையாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றால் அவர்கள் பொய்களின் நாயகன்களாக மாறி வருகின்றார்கள். அதுதான் உண்மை.
11: பொதுவாகவே இந்த கத்தோலிக்க குருமார்களில் இந்த அரசாங்கத்தினால் கொல்லப்பட்ட சம்பவங்கள் இன்று நேற்றில் எப்பொழுதும் நடந்திருக்கின்றது. நாங்கள் வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்த்தால் மன்னாரைச் சேர்ந்த பாஸ்டியன் அடிகளார் கொல்லப்பட்டு இருக்கின்றார். அதேபோல் போருக்கு நடந்த காலகட்டத்தில் அருத்தந்தை கர்ணரட்னம், பாக்கிய ரஞ்சித் ஆகியோரும் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். மற்றது ஜிம்ப்ரோன் அடிகளார் கொல்லப்பட்டு இருக்கிறார். பத்திரிசியார் முன்னாள் அதிபர் மைக்கேல் ஜோசப் அடிகளாரும் இந்த முள்ளிவாய்க்காலில் தனது காணாமல் அதிகமாக இருந்தும் இந்த கத்தோலிக்க பேராயர் மல்கம் ரஞ்சித் இப்படியான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாக என்னுடைய பார்வையில் தெரிகிறது. கத்தோலிக்க மக்களும் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் இருக்கின்றது. ஆகவே இந்த இனப்படுகொலைக்கான பேச்சறிக்கைகளை விடுத்து எப்பொழுது ஒரு முடிவான தீர்வாக இந்த இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைதான் என்ற ஒரு தீர்மானம் விரைவில் நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வேளையில் நானும் நீங்களும் விரும்புகிறோம் என்பதைத்தான் இந்த வேளையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி இணைந்து கொண்டதற்கு. உங்களுடைய கருத்துக்களுக்கும் புரிதல் பொழுதில் சந்திக்கலாம்.
14: நன்றி தர்மா. நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
15: Everything okay? No problem and dinam.
16: Bar kalamu closing da tadikira nadi.
17: The customer you're trying to reach is not available.
18: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatchavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
19: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
20: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
21: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
11: நாட்டில் நிலவும் தற்போதைய பொருளாதார ஜதாத்தங்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் எதிர்வரும் சில தினங்களில் எரிபொருள் விலைகளை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரபல பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துக் கொண்டார். கல்வியே ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்துக்கும் விடுதலை பயணத்துக்கும் முக்கிய அடித்தளமாக இருப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துக் கொண்டார். டெல்லியில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்த நிலையில் விநியோக சங்கிலியின் மீள்திறன் மற்றும் இணைப்பு தடைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு குவாட் நாடுகளை வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் உன்னாவோ பகுதியில் உள்ள அக்ரா லக்னோ விரைவு சாலையில் பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பயணிகள் 6 பேர் உயிரிழந்து கொண்டனர். கனடா மற்றும் அமெரிக்கா முழுவதும் தெற்காசிய வணிக உரிமையாளர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்களை குறிவைத்த ஒரு சர்வதேச குற்ற வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருந்ததற்காக 17 பேரை கைது செய்துள்ளதாக கனடிய காவல்துறை திங்களன்று அறிவித்துள்ளது.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் kilikoot.ca. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: நேர்களில் 10 காலையுடன் காலைப்பொழுது நேர்களும் முடிந்திருக்கின்றீர்கள். இந்த வழியில் KM பிஸ்னஸ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவலை பார்த்துவிடலாம். இன்கம் டேக்ஸ் இ ஃபைலிங் உங்களின் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்து நிறைந்த நன்மைகளை பெற KM பிஸ்னஸ் சொல்யூஷன் 6475221775 6475221775 ஃபுட் ஹேண்டலர் சர்டிஃபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்சஸ், PTC லைசன்சஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்துக்கான பேரோல் அண்ட் அக்கவுண்டிங் சர்வீசஸ் இவற்றுடன் ஓல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், PR, சிட்டிசன்ஷிப் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளும் மிகவும் நம்பிக்கையான தெளிவாக விளங்குகிறது KM பிஸ்னஸ் சொல்யூஷன். கெனடியன் செப்பட் சந்திப்புக்கு அருகில் வாரத்தில் 7 நாட்களும் சேவைகளை வழங்குகிறது KM பிஸ்னஸ் சொல்யூஷன். அழைக்கிங்கள் 6475221775 6475221775. நேர்களில் 19 காலையில் KM பிஸ்னஸ் சொல்யூஷன் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
2: 9054176069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
1: காலிகட்டுபடி 35 நிமிடம் 19 காலிகளுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வழியில் IPL பிளே ஆஃப் போட்டிகள் இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றது. குவாலிஃபயர் ஒன் இன்று நடைபெற இருக்கின்றது. இந்த பிளே ஆஃப் போட்டிகள் தொடர்பாக மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்வதற்காக பாலாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் பாலா.
3: வணக்கம் தர்மா, வணக்கம் நேர்களே.
1: IPL போட்டிகள் பிளே ஆஃப் நிலைமைக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது. முதலாவது பிளே ஆஃப் இன்றைய தினம் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டியாக அமைய இருக்கின்றது. இந்த போட்டிக்கு தகுதி பெற்ற 4 அணிகளும் இந்த பிளே ஆஃபுக்கு தகுதி பெறுமா என்று நீங்கள் இந்த IPL போட்டி தொடக்கத்தில் எதிர்பார்த்தீர்களா? பற்றி இன்றைய நாள் போட்டியில் யார் வெல்லுவார்கள், யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது?
3: உண்மையில் 2 அணிகளை நான் ஏற்கனவே நினைத்திருந்தேன். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் இதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக அமைந்து விட்டன. காரணம், தமிழ்நாட்டு தேர்தல் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசியதால் இது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக அமைந்து விட்டன. நான் ஏற்கனவே இரண்டு அணிகளை காணித்திருந்தேன், ஒன்று பெங்களூரு அணி, இரண்டாவது குஜராத் டைட்டன். ஆனால் இரண்டு அணிகள் வரும் என்று எதிர்பார்த்திருந்தேன், குறிப்பாக பஞ்சாப் அணி வரும் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் என்னுடைய கணிப்பு அது தவறாகிவிட்டது. காரணம் எல்லோருக்குமே தெரியும், தொடர்ந்து 6 போட்டிகளிலே வெற்றி பெற்றவர்கள் தொடர்ந்து 6 போட்டிகளிலே அவர்கள் தோல்வியை தழுவியது என்பது அவர்களுடைய பாரி ஒரு பின்னடைவாக அமைந்து இந்த தகுதியான் ஐ மீன் இரண்டாம் சுற்றுக்கு அவர்கள் தகுதி பெறாமல் போனது ஒரு ஏமாற்றமாகவே அமைந்திருந்தது. மிகச்சிறந்த தன்முக தன்மை கொண்ட அணியாக இருந்த பஞ்சாப் அணி தகுதி பெறாமல் போனது என்பது ஒரு ஏமாற்றம் அளிக்கும் விடயமாகவே இருந்தது. ஆனால் அதே போன்று தகுதி பெற்றிருக்கின்ற இரண்டு ஏனைய அணிகள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நான் ஆரம்பத்திலேயே நான் கணித்த ஒரு அணியிலும் இருந்தது. ஆனால் எதிர்பார்த்த அளவு அவர்கள் இவ்வளவு தூரம் ஏற்று இறக்கங்களை சந்திப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இருந்த போதிலும் அவர்கள் அந்த இரண்டாம் சுற்றுக்கு அவர்கள் தகுதி பெற்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த இரண்டாம் சுற்று என்பது மிக சவால் நிறைந்த ஒரு சுற்றாகவே இருக்கப் போகின்றது என்பதில் மாற்றமில்லை. இன்றைய தினம் நடைபெறப் போகின்ற இந்த போட்டியை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக குஜராத் டைட்டன்ஸ் அணிக்குத்தான் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. காரணம் அவர்களுடைய துடுப்பாட்ட வரிசையாக இருந்தாலும் சரிதான், பந்துவீச்சு வரிசையாக இருந்தாலும் சரிதான், மிக பலம் வாய்ந்த அணியாக அனைத்து துறைகளிலுமே தங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற, அதே நேரம் எதிரணியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு பன்முக தன்மை கொண்ட அணியாக இந்த கடந்த கால போட்டிகளிலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக ஆரம்ப துடுப்பாட்டவரம் சுதர்சனாக இருக்கலாம், சுப்மன் கில்லா இருக்கலாம், பட்லராக இருக்கலாம், அவருடைய தொடர்ந்து வருகின்ற அவர்களுடைய ஆட்ட வீரர்கள் அந்த முதலாவது சொல்லப்போகின்ற பொழுது இந்த பவர் பிளேயிலே அவர்களுடைய ரன் ரேட்டினுடைய விகிதம் சரியாக அவர்கள் கடைபிடிக்கின்றதும், அதை தொடர்ந்து வருகின்ற அந்த மிடில் ஓவர் பகுதிகளிலே அவர்கள் விளையாடுகின்ற விதமும், நிச்சயமாக ஒவ்வொரு போட்டியிலுமே அவர்கள் குறைந்தது 190 தொடக்கம் 220 ஓட்டங்களை பெறுவதை நாங்கள் சராசரியாக பார்த்து வருகின்றோம். ஆனால் அதே போன்று பந்துவீச்சை பொறுத்த மட்டுமே பவர் பிளேயிலே பந்து வீசுவது என்பது மிக சவாலான ஒரு விடயம். அதை சிராஜும் ரபாண்டாவும் மிக அற்புதமாக செய்து வருகின்றார்கள். மிடில் ஓவர்களை பந்து வீசுவதற்கு ரஷீத்கான் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார். அதனால் தான் சொல்லுகின்றேன், பன்முகத்தன்மை கொண்ட சகல துறைகளுமே தங்களுடைய ஆற்றலையும் ஆளுமையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு பலம் வாய்ந்த அணியாக குஜராத் டைட்டன் அணி தன்னை வெளிப்படுத்தி வந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைய போட்டியிலே அவர்கள் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்த போதிலும் இன்றைய நிலையிலே ஒரு அதிர்ஷ்டம் கைகூடுமாக இருந்தால் பெங்களூரு அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. திறமையை பொறுத்த மட்டுமே, ஆற்றலை பொறுத்த மட்டுமே குஜராத் டைட்டனுக்கு பெங்களூருக்கு என்ன ஒரு பலவீனமாக இருக்கின்றது என்று சொன்னால், அவருடைய மிடில் ஓவர்களை பந்து வீசுவதற்கான டெத் ஓவர் என்று சொல்வார்கள் அல்லவா, அதற்கும் மிடில் ஓவர்களை நடத்துகிற நிலையிலே பந்து வீசுவதற்கும் அவருடைய பந்து வீச்சாக்கள் இதுவரை சரியாக தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தவில்லை என்பதுதான் இங்கே இருக்கின்றது. நீங்கள் கடந்த முறை அவர்கள் கடைசியாக விளையாடின முதல் சுற்றிலே கடைசி போட்டியிலே கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மிடில் ஓவர்களே 12 தொடக்கம் 17 ஓவர்களே அவர்கள் கிட்டத்தட்ட 80 ஓவர்களே 5 ஓவர்களிலே 80 ஓட்டங்களை அவர்கள் விட்டு கொடுத்திருந்தார்கள். அதனால தான் சொல்கிறேன், அதை அந்த அந்த போட்டி மாத்திரமில்லை, கன போட்டிகளிலே அவர்கள் மிடில் ஓவர்களே அவர்களுடைய ஓட்ட கொடுப்பனவு என்பது அதிகமாகவே இருந்து வருகின்றது. அதே போன்று குறிப்பாக இவர்களுடைய ஆரம்ப துடுப்பாட்டம் என்பது படிக்கலும் விராட் கோலியும் சிறப்பாக ஆடுகின்றார்கள். இப்பொழுது ஐயரை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஐயருடைய ஆட்டம் கடந்த போட்டியிலே மிகச் சிறப்பாக இருந்தது என்றால், ஆட்டமும் பெத்தருடைய ஆட்டமும் சொல்லும்படியாக இருக்கவில்லை. இன்றைய தினம் அஃபில் சாடவர்கள் விளையாடக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இருந்தால் ஐயர்களுடைய ஆட்டம் 3வது அல்லது 4வது ஆக இலக்காக ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. படிக்கல் மிகச்சிறப்பாக விளையாடி வருகின்றார், படித்தாரும் மிக சிறப்பாக விளையாடி வருகின்றார், டிம் டேவிட்டும் சிறப்பாக விளையாடி வருகின்றார். ஆனால் அவர்கள் எவ்வளவுதான் ஓட்ட எண்ணிக்கை 200 அடித்தாலும் 210 அடித்தாலும் அதனை மிக இலகுவாக சேஸ் செய்யக்கூடிய வல்லமை கொண்ட அணியாக குஜராத் அணி இருப்பதால் தான் மீண்டும் சொல்லுகின்றேன், இன்றைய வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்புகள் குஜராத் டைட்டனுக்கு அதிகமாக இருக்கு.
1: மன்னிச்சியில் நீங்கள் குறிப்பிட்டது குஜராத் டைட்டன் ஆரம்பத்தொழுப்பாடக்காரர் சுதர்சனே இந்த ஐபிஎல் போட்டியில் அதிக ஓட்டங்களை பெற்ற வீரராகவும் இருக்கின்றார். இது நாளைய தினம் நடைபெறுகின்ற போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் இருக்கிறது. இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் நட்சத்திர நாயகனாக எல்லோராலும் பார்க்கப்படுகின்ற சூரியவன்சி ஆட்டத்தை எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முதல் அவர் இந்த ஐபிஎல் போட்டியில் பிளே ஆஃபுக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்களில் நானும் ராஜஸ்தான் அணி வர வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்களில் நானும் ஒருவன். ஏனென்று சொன்னால் அந்த சூரியவன்சியின் ஆட்டத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது, எனக்கும் இருந்தது. இந்த போட்டியில் அண்மை காலமாக நடந்த 2-3 போட்டிகளில் சூரியவன்சியின் ஆட்டம் அவர் குறைந்த ஓட்டங்களில் ஆட்டம் இழந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதை பற்றி உங்களுடைய கருத்தும் இந்த போட்டி தொடர்பான உங்களுடைய ஆய்வும் எப்படி இருக்க போகிறது?
3: நிச்சயமாக அந்த அந்த போட்டியை பொறுத்த மட்டிலே அவர்கள் கடைசி போட்டியிலே கடைசி அதாவது முதல் சுற்றிலே கடைசி லீக் போட்டியிலே வால்வா சாவா போராட்டம் என்கின்ற ஒன்று இருந்தது. ஆனால் எதிர்பார்த்த வீரர்கள் சோபிக்க தவறிய பட்சத்திலும் ஜோய் ஆர்ச்சர் தான் அவர்களை காப்பாற்றிவிட்டு இரண்டாம் சுற்றுக்கு அவர்களை அழைத்து வந்தார். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல சூரியவன்சியினுடைய ஆட்டம் கடந்த 4-3 போட்டிகளிலே குறிப்பிடத்தக்க அளவு சோபிக்கவில்லை என்று ஒரு கருத்து நிலவுகின்றது. ஆனால் ஒரு வீரர் என்பது பார்க்கின்ற பொழுது அவர் விளையாடுகின்ற அனைத்து போட்டிகளிலுமே 100 அடிக்க வேண்டுமோ, அனைத்து போட்டிகளிலே 50 அடிக்க வேண்டுமோ என்கின்ற நிலைப்பாடு அவரை ரசிக்கின்ற ரசிகர்களிடம் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனாலும் எதிரணி வீரர்கள் ஒரு ஒரு வீரர் ஒரு சிறப்பாக விளையாடுகின்ற வீரருக்கு பல வியூகங்களை அமைப்பார்கள். அவரை எவ்வளவு சீக்கிரமாக அவரை விரைவாக ஆட்டம் இழக்க செய்ய வேண்டும் என்பதில் அவர் மிக துல்லியமாக கணக்கிடுவார்கள். அந்த வகையிலே சூரியவம்சியிடம் இப்போது இருக்கின்ற மிக ஒரு பலவீனம் என்று எதிரணி காணிக்கின்ற ஒரு விடயம் ஷோர்ட்பிஷ் குயிக் பவுன்சர், அதாவது பந்தை நடுவிலே வீசுகின்ற பொழுது மிக வேகமாக அவருடைய இடுப்புக்கு மேலே பந்தை வீசுகின்ற பொழுது அவரால் கணித்து ஆட முடியாத ஒரு பலவீனத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆகவே அதனூடாகத்தான் அவரை நீங்கள் பார்த்திருக்கின்றால் கடந்த 3 முறையும் அவர் ஆட்டமிழந்ததை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக இந்த போட்டியிலே அவர் தன்னை அந்த தவறில் இருந்து தன்னை மேம்படுத்திக் கொண்டு இந்த போட்டியிலே நாளைய தினம் நடைபெறும்

0: அபிஷேக் சர்மாக இருக்கலாம், ஹெட்டாக இருக்கலாம், கிளேசனாக இருக்கலாம், இவர்களை பொறுத்த மட்டிலே இவர்களுடைய துடுப்பாட்டம் என்பது ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிக்கு மிக பெரும் ஒரு பலமாக இருக்கிறது. அவர்கள் முதல் ஒரு 15 ஓவர்களுக்குள்ளே 160 தொடக்கம், 170 ஓட்டங்கள் பெற்று விடுவார்களாக இருந்தால் நிச்சயமாக 230 தொடக்கம், 240 ஓட்டங்களை பெற்று விடுவார்கள். நான் குறிப்பிட்டது போன்ற ஆனால் அவர்களுடைய பந்துவீச்சு என்பது ஒரு சராசரி பந்துவீச்சாகவே இருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸோடு ஒப்பிடுகின்ற பொழுது அவர்களுடைய பந்துவீச்சு சராசரியாக இருக்கின்றது. அதே போன்றுதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோடு ஒப்பிடுகின்ற போதும் அவர்களுடைய பந்துவீச்சு அவ்வளவு பலம் வாய்ந்த பந்துவீச்சாக இல்லை. ஆனால் இந்த போட்டியிலே முதல் ஆடுகின்ற பொழுது அவருடைய இலக்கு முழுவதுமே, எதிரனுடைய இலக்கு முழுவதுமே சூரிய வம்சியை எப்படியாவது முதல் 5 ஓவர்களுக்குள் ஆட்டமிழக்க செய்துவிட வேண்டும், அதிலும் குறிப்பாக 3 ஓவர்களுக்குள் அவரை ஆட்டமிழக்க செய்துவிட வேண்டும் என்பதிலே அவருடைய கருத்தாக இருக்கிறது. நான் குறிப்பிட்டது போன்று 220 தொடக்கம், 230 ஓட்டங்களை எடுப்பார்களாக இருந்தால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நாளைய தினம் சூரிய வம்சி நிலைத்து நின்று ஆடுவாராக இருந்தால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நாளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
1: நன்றி பாலா, இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. பிறகு பொழுதில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி உங்களுக்கு மீண்டும்.
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுர் நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: புதுமது கலையுடன் காலைப்பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஓல்சேஜ் இன்சூரன்ஸ் முகவர் நவீன் விடுக்கின்ற அறிவித்தலை பார்த்துவிடலாம். உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததோர் ஆயுள் காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கையான காப்புறுதி முகவர் நவீன். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிக சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார். அவரை அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-837-7795. இவரை தொலைபேசி மூலமாக அழைத்து ஸ்காபுரோவில் எந்த பகுதியிலும் சந்தித்து உங்கள் காப்புறுதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அறியத் தருகின்றார். அழைக்கலாம் நவீன், 416-837-7795.
1: Listen to us around the universe. www.cmr.fm.

புத்தமது காலையுடன் நேர்கள் விளைந்திருக்கிறீர்கள். இந்த வழியில் தாமோர் நிறுவனம் இப்பொழுதுக்கும் அறிவித்தலை பார்த்துவிடலாம். தாமோர் நிறுவனம் இப்போது பார்க்கத்தில் மிசிசாகா பிரம்டனில் பல வருடங்களாக வாடிக்கையாளர்களின் உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தாமோர் நிறுவனம் இப்போது மார்க்கத்தில் 7595 மாக்கம் ரோட் யூனிட் 5 வாடிக்கையாளர்களின் உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக கோலாகலமாக ஆரம்பமாகின்றது. மேலும் அடுத்த ஒரு மாதத்துக்கு 0 வட்டி வீதத்தில் நகைக்கு பணம் கொடுக்கப்படும். மேலதிகமாக பணம் மாற்று மற்றும் 120 நாடுகளுக்கு ரிமிட்பி ஊடாக கட்டணம் இல்லாமல் பணம் அனுப்ப முடியும் என்கின்ற மகிழ்ச்சியான செய்திகளோடு தாமோர் நிர்வாகம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. 7595 மாக்கம் ரோட் யூனிட் 5 தொடர்புகளுக்கு 905-667-7200 905-667-7200 905-667-7200 நேர்கள் புத்தமது காலையில் தாமோர் நிறுவனம் விடுத்த அறிவித்தலை கேட்டீர்கள். நேர்களே, ஒலிக்க இருக்கின்ற பாடலுடன் நானும் இன்றைய காலை ஒலிபரப்பில் உங்களிடமிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய காலை ஒலிபரப்பில் செய்தி ஆசிரியர் அகாடமி ஆற்றிய உமாபாரதி தங்கராஜாவுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, அரசியல் ஆய்வாளராக நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட சுரேஷ் சர்மா மற்றும் விளையாட்டு ஐபிஎல் தொடர்பான விளையாட்டு தொடர்பான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட பாலாவுக்கும் நேர்களாகிய உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேர்கள் தொடர்ந்து பல்கலாச்சார நிகழ்ச்சியுடன் இதே அலைவரிசையில் இணைந்திருக்கலாம். சிஎம்ஆர் தமிழ்நிலை நிகழ்ச்சிகள் வழமை போல் 9:00 மீண்டும் ஆரம்பமாகும். சிஎம்ஆர் தமிழ்நிலை நிகழ்ச்சிகளுடைய நேர்கள் 24 மணி நேரமும் கேட்டு மகிழலாம். மீண்டும் ஒரு பொழுதில் காற்றலைகளூடாக நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை என்றும் நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தர்மா. வணக்கம் நேர்களே.